சந்து ஸ்டார் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி கால் நேர வணக்கம் சொல்லிக்கொள்ளும் வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி கால் நேர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரி. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. எல்லோருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறாங்க. வசந்த முறவுகள் அனைவருக்கும் இனி கால் நேர வணக்கம் சொல்லி ரெஜினோட் நாவட்காடு நிகழ்ச்சியுடன் கந்தலாக்கி உபைதி அன்பான கால் நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி மும்தாஜ் பீகம் பரீதா ஷர்தார் ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் நிகழ்ச்சியோடு நிறுத்திக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இனி கால் நேர வணக்கம் சொல்லி வானச்சேனையிலிருந்து அஜய் அகிலன் அர்ச்சனா திருமாளன் ஆகியோரையும் நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான கால் நேர வணக்கம் அக்கா சொல்லி கழிப்போ விலையிலிருந்து சுந்தர் ராஜ் நிகழ்ச்சி ஒன்று இருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கும் நாங்க பக்பெட்டிய பிரகதிபுர அவிசவலியைச் சேர்ந்த சந்திரகுமார் இந்திராணி துஷாந்தன் திவாகரன் தினுஷான் ரண்யா இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி கணச்செல்வி மிதுன் ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி இனி கால் நேர வணக்கம் சொல்லி ஜெயசுரத்னம் தலைவாக்கலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான கால் நேர வணக்கம் சொல்லி அக்கறை பற்ற பொப்டைலஸ் நிஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் பிற்பகல் 2:55 மணி முதல் 4:25 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:25 மணி முதல் 2:55 மணி வரை. ராகு காலம் காலை 8:55 மணி முதல் 10:25 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஆதரவு, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் அனுகூலம், கடகம் உழைப்பு, சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி வெற்றி, துலாம் குழப்பம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் பயம், மீனம் நட்பு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் ஆதரவு, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் அனுகூலம், கடகம் உழைப்பு, சிம்மம் மகிழ்ச்சி, கன்னி வெற்றி, துலாம் குழப்பம், விருச்சிகம் ஆதாயம், தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் பயம், மீனம் நட்பு. இவை இன்றைய நாளுக்கான ராசி

சந்தோஷிச்சார நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய தானம் கூட ஏராளமான உறவுகள் வந்து அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான இனி கால நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் அவிசா பிள்ளை பென்றித்த ஸ்ரீட் குமார் தங்கதுரை மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி துஷ்யந்தினி ருகன்யா அர்ஷினி கோபி சுரேஷ்குமார் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகா நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். வெதமொழியிலிருந்து சிவகுமார் மனைவி மதி மகன் விது மகள் சஜனிகா உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. சந்தோஷிச்சார நிகழ்ச்சியான நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு மற்றும் நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி ஒன்றிருக்கிறாங்க. இதமான காலை நேர் வணக்கம் சொல்லி பசரியூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி ஒன்றிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா நிகழ்ச்சி ஒன்றிருக்கிறாங்க. அன்பான இனி கால நேர் வணக்கம். இளங்காற்றுடன் சந்தோஷச்சாரலில் நனைந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நட்பிட்டு முனையிலிருந்து சர்தார் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. இனி கால நேரம் வணக்கம் சொல்லி ஜான் சித்ரன் நிகழ்ச்சி ஒன்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி ஒன்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8.

அவங்களும் கூட யோகமையை சேர்ந்த விஜயகுமார் தனது 40வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். ராம் அவளை வாழ்த்துவோர். அன்பு மனைவி கல்யாணி, ஏஷானி, கேஷா, தியாகு, இந்திராணி, நதீஷா மற்றும் பாதுகை சின்ன தம்பி ஆகியோர் வாழ்த்துவதாக இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்தாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்த நிலையிலிருந்து ராசையா நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. மனைவி பத்மினி, தினு, சஷான், வசந்தி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான கால நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டரவெளியிலிருந்து வினோதன் வலிமை போன்ற நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலநேர வணக்கம் அக்கா, வசம் சொந்தங்கள், முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலநேர வணக்கம் சொல்லி பூநகர் ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலநேர வணக்கம் சொல்லி கீதா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் சகோதரி, அன்பான இனி காலநேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வாழ்த்துக்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி தர்ணேகல நூறியிலிருந்து ஜனா நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த இனி காலநேர வணக்கம் சொல்லி மஸ்கெளிய கங்கைவத்தையைச் சேர்ந்த குமாரவேல் இன்று 76வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். வாழ்த்துவோர் பிரபா, கவிதா, அன்ஷிகா, தரணி ஆகியோர் வாழ்த்துவதாக இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி பட்டித்திடலிருந்து கமலஹாசன், யசோதா நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான காலநீர் வணக்கம், எங்களையும் நிகழ்ச்சி அணைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, நிதுக்ஷன், சிந்துஷா, மஹிந்தா மற்றும் உறவுகளையும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி புலத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோ நிகழ்ச்சி இணைந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். சனிக்கிழமையாக நன்மையினால் இரண்டு இரண்டு பத்திரிகைகள் மாத்திரமே எங்கள் கைவசம் இருக்கிறது. வீரகேசரி மற்றும் லங்காதிப பத்திரிகைகள் மாத்திரமே வெளியாகின்றன. இதனால் இந்த பத்திரிகைகள் வெளியாக இருக்கிற முக்கிய தகவல் பற்றி நாங்கள் செலுத்தலாம். ஞானசாரத்திற்கு எதிரான வழக்கு ஜூலை மாதம் 31 விசாரணை என்பதான தகவல் தரப்படுகிறது. இலங்கைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி 57.4 மில்லியன் ரூபாய் $4 மில்லியன் நிதியுதவி அளிக்க இருப்பதான தகவல்கள். வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மொத்த அரசு வருமானம் 2500 மில்லியனை தாண்டி இருக்கிறது என்பதான மற்றொரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடத்தில் ஹெய்ட்டிக்கு இலங்கை ராணுவத்தை அனுப்புவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையிடம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தல் விடுத்திருப்பதான தகவலும் தரப்படுகிறது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரம் குறித்து 11 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு ஜூலை 22 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக இந்த செய்திகளில் தரப்படுகின்றன. மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பாதாள குழு உறுப்பினர் விமான நிலையத்தில் கைது என்பதான மற்றொரு செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதேநேரம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால சபையில் தெரிவித்த முக்கியமான கருத்துக்கள் இன்றைய தினம் லங்காதிப பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. இது குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். முதலாவது தகவல் இவ்வாறு வருகிறது. வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மொத்த அரசு வருமானம் 2500.38 பில்லியன் அதாவது 3.8 பில்லியன் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு $6.8 பில்லியன் ஆகி ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 2026 முதல் 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 2500.38 பில்லியன் ரூபாய் மொத்த அரசு வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது 2027 நிதி திட்டமிடல் வெளிப்படுத்தலை முன்வைத்து அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் அங்கு உரையாற்றும் போது பணவீக்கத்தை குறைவான மட்டத்தில் பேணுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த மே மாதம் பணவீக்கம் 5.5% அளவுக்கு பேணப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு $6.8 பில்லியன் ஆகி ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு முதல் 5 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் 25% அளவில் உயர்வடைந்திருக்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 5 மாத காலப்பகுதியில் மொத்த அரசு வருமானம் 2500.38 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்திருக்கிறது. முதல் 5 மாத காலப்பகுதியில் இறைவரி திணைக்களம் 1096 பில்லியன் ரூபாய், சுங்கத்திணைக்களம் 1079 பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது. 2026 வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை முறையாக பண்ணப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் சிறந்த முறையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுவே பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ நேற்றைய தினம் சபையில் தெரிவித்த முக்கிய கருத்துக்களாக அமைந்திருக்கின்றன.
1: විසිහතේ ආයවැය සකස් කිරීම සඳහා මධ්‍යකාලීන මූල්‍ය රාමුව සපයන අතර ඒ රජයේ මධ්‍යකාලීන මූල්‍ය ප්‍රතිපත්ති ඉලක්ක සහ ප්‍රමුඛතා පිළිබඳව පාර්ලිමේන්තුව හා මහජනතාව දැනුවත් කිරීම ඒ ප්‍රධාන අරමුණක්. ඒ වගේම රටේ ආර්ථික ස්ථාවරත්වය 2026 පළමුණු කාර්තුවේදී 5.1% සාධනීය වර්ධනයක් අත්පත් කර ගැනීමට සහාය පවත්වා ගැනීමට අපි සමත් වෙලා තියෙනවා. මැයි මාසයේ වන විට මතුපිට උද්ධමනයේ 5.5% මට්ටමකට පාලනය කර ගැනීමට හැකි වෙලා තියෙනවා. මැයි මාසයේ වන විට අපගේ නිල සංචිත ඇමරිකානු ඩොලර් 6.8% ඉහළ මට්ටමකට පවත්වා ගන්නත් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. ඒ වගේම විදේශගත ප්‍රජාව තුළ ඇති අඛණ්ඩ විශ්වාසය තවදුරටත් තහවුරු කරමින් විදේශීය ශ්‍රමික ප්‍රේෂණ පසුගිය වසරේ පළමු මාස 5ට සාපේක්ෂව 26%කින් කැපී පෙනෙන ලෙස වර්ධනය වෙලා තියෙනවා. රාජ්‍ය මූල්‍යාංශයේ ක්‍රියාකාරීත්වයේද 2025 වර්ෂයේදී දළ දේශීය නිෂ්පාදිත ප්‍රතිශතයක් විදිහට 5.4% ප්‍රාථමික අතිරික්තයක් වාර්තා කරමින් ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ ඉහළම ප්‍රාථමික අතිරික්තය අපිට අත්පත් කරගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. එහි ප්‍රතිඵලයක් ලෙස රාජ්‍ය ණය අනුපාතයේද 2024ට සාපේක්ෂව 2025 වර්ෂයේදී පහළ වැටී තියෙනවා. බදු පරිපාලනයේ විධිමත් කිරීමේ ප්‍රතිඵලයක් ලෙස 2026 වර්ෂයේ මැයි මාසයේ අගවන විට රුපියල් බිලියන 2536.8% සමස්ත ආදායමක් අපි උපයාගෙන තියෙනවා.
2: ගරු අමාත්‍යවරයා, රටේ මූල්‍ය ක්‍රමෝපාය මූල්‍ය ස්ථාවරත්වය පිළිබඳව
0: நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். லங்காதிப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ரட்டப்பெண் அபராத கருவன் தேசிய திகக்கட்ட ரத்து நிவேதன என்பதாக இந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அனு ஹயக்ம சங்விதானாத்மக அபராத கருவோம் திசி துணக்கு தினட்டமத் கென்னலா என்பதாகவே அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற குற்றச்செயல்களில் தொடர்பட்ட 232 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் திட்டமிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுகிறவர்கள் 96 பேர் இருக்கிறார்கள். அதில் 23 பேர் இதுவரை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதான கருத்து தான் அமைச்சரினால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதான முழுமையான தகவல்களும் நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவினால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பட்ட 96 பேர், அதில் 37 பேர் வெவ்வேறு நாடுகளில் இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அதில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் 19 பேர் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் 11 பேரும், மலேசியாவில் ஒருவரும், இங்கிலாந்தில் ஒருவரும், பிரான்சில் ஒருவரும், கனடாவில் ஒருவரும், ரஷ்யாவில் ஒருவரும், இத்தாலியில் ஒருவரும், சவுதி அரேபியாவில் ஒருவரும் என இந்த சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டவர்களில் பலர் இருப்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் என்பதான கருத்து தான் அமைச்சர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருப்பதை அவதானிக்கலாம். அந்த வகையில் இதுவரையிலும் 58 பேரை நாங்கள் வெவ்வேறு காலகட்ட பகுதியில் நாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்.
3: මේ වෙනකොට මේක යම් සාර්ථක ප්‍රගතියක් අත්පත් කරගෙන තියෙන අපේ മന്ത്രി සහෝදරු වගේම මේ සභාවේ සමහර විපක්ෂී മന്ത്രിවරුත් මේ පිළිබඳව මේ සභාවට අවධාරණය කරා. විශේෂයෙන් මේ මද්‍රව්‍ය ව්‍යසන හරහා දරුවාගේ අධ්‍යාපන බිඳ වැටලා තියෙනවා, පවුල් විසන්දාන වෙලා තියෙනවා, පවුලේ ආර්ථික බිඳ වැටලා තියෙනවා, දැවැන්ත ව්‍යසනයක් සමාජයට අත්පත් කරලා දීලා තියෙනවා. කුඩා දරුවෝ ඉඳලා එවගේම තරුණ තරුණියෝ විවිධ රැකියා කරන පොලිසිය අය හමුදාවේ අය විවිධ වෘත්තීන් වල ඉන්න
0: ඉදී අමචර් ආනන්ද විජේපාලන් අවர்களால தெரிவிக்கப்பட்ட கருத்தாகும் இருக்கிறது. இதே நேரம் ஏற்கனவே நாங்கள் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்து குறித்து பார்த்திருந்தோம். இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையில் மக்கள் மீது வரிகளை சுமத்தி வருமானத்தை அதிகரித்தது அரசு என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாட்டின் நிதி செயல் நுணுக்கக்கூற்று மற்றும் நிதி சிறுத்தன்மை குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக முரண்பாடான கருத்துக்கள் நிலவுகின்றன என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் மீது வரிச்சுமையை திணித்தே இந்த நாட்டில் முதன்மை உபரி பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வரிகளை அதிகரித்து நலம்புரி உதவிகள் மற்றும் மூலதன செலவினங்களை குறைத்ததன் மூலமே அரசாங்கம் வருமானம் அதிகரித்திருக்கிறது. இதேவேளை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் தவணை கொடுப்பனவுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இதுவரை பாராளுமன்றத்திற்கு தெளிவான அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும், எனவே இந்த அறிக்கை தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று அவசியம். அத்துடன் தற்சமயம் டெங்கு நோயாளர்களின் பதிவு எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. தற்போது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 49,000 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 25,000 பாதிப்புகள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளது என்று புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. ஆகையினால் இந்த நோய் பரவலை இப்போதே கட்டுப்படுத்த அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான கோரிக்கையாக இது அமையப்பெறுகிறது. எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து இவ்வாறு நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். டெங்கு வசங்கத்த மட்டமட்ட ரோகி கணன பணஸ்தாக பணி என்பதான செய்தினை லாங்காதீப பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைமைச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே டெங்கு பரவல் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் 50,000 மேற்பட்டோர் இதுவரையும் டெங்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதான செய்தினை மையப்படுத்தி லாங்காதீப பத்திரிகை இந்த தகவலை பிரதானமாக கொண்டு வந்திருப்பதை எம்மால் அவதானிக்கலாம். எனவே டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு எந்த வகையில் கிடைக்கிறது என்பது தொடர்பான கவலைகளும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 2017-19 காலப்பகுதி, 2023 காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு தாக்கம் இருந்ததோ அதற்கிணையான தாக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினையும் இவ்வாறு வைத்தியர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் டெங்கு ஒழிப்பு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இவ்வாறு லங்காதீப பத்திரிகை இந்த செய்தினை கொண்டு வந்திருக்கிறது. எனவே ஏற்பட்டிருக்கிற மோசமான காலநிலை, சீரற்ற காலநிலை இவற்றின் காரணமாக ஏற்படுகிற பாதிப்புகளும் பல்வேறு வழிகளில் இந்த பாதிப்பினை மேலும் அதிகரிக்க செய்கிறது என்பதையும் கபில கண்ணங்கரவினுடைய கருத்தாக அமைகிறது. 2017-19 ஆண்டுகள் காலப்பகுதிகளில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு அந்த எண்ணிக்கைக்கு நிகரான ஒரு கட்டத்தினை இது நெருங்கி வருவதை வெளிப்படுத்துவதாக அமைவதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது டெங்கு நோய் பரவல் குறித்தான விடயம். எனவே டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற நிலையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு பல வழிகளில் அவசியப்படுகிறது. எனவே தங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருப்பது, அதிலிடம் டெங்கு பரவும் இடங்களை கண்டறிந்து அதற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது தொடர்பிலான விடயங்கள் பொதுமக்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். எனவே அவ்வாறான இடங்கள் இருக்கிற பொழுது இதனை கண்டறிய வரும் அதிகாரிகள் தண்டப்பணம் செலுத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எவ்வாறு இருந்த போதிலும் பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை காத்துக் கொள்வதற்கே இது தொடர்பான தீவிர செயற்பாடுகளில் ஈடுபடுவதே பொருத்தமானதாக இருக்கும். சீரற்ற காலநிலை நிலவியது, ஏற்கனவே தித்துவா புயல், அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள், தொடர்ந்தும் ஏற்படுகிற இவ்வாறான சூழ்நிலைகள் காரணமாக அவற்றிலிருந்து வீட்டினையும் வீட்டுப்புற சூழலையும் வீட்டில் இருப்பவர்களையும் அண்டை வீட்டார்களையும் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கிறதே. வைத்தியசாலைகளில் இடம் இல்லாத அளவுக்கான ஒரு நிலைமை 2017 காலப்பகுதியில் ஏற்பட்டிருந்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போது 160 மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இது உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரிக்கிற அளவுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடாமல் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இல்லை என்றால் இது வேறு வகையிலான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் இருப்பதை நாங்கள் வெளிப்படுத்த ஆக வேண்டும். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சஜப சரத்கே பக்ஷ சாமாஜிகத்வய அத்திட்டுவாய் சியலோ பட்டணுத் கலவாய் என்பதான செய்தி சரித்தபை சிங்க அண்மையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஒருவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி தஞ்சப்பணம் பெற்றுக்கொண்டார் என்பது தொடர்பிலான குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருந்தார். அவரும் விஜயதாச ராஜபக்சனுடைய புதல்வர் ரகித ராஜபக்சவும் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியை பொருத்தப்படுத்தி ஹொரணை தொகுதி அமைப்பாளராக இருந்தவர். அவருடைய பதவி ஆள்கள் அனைத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியினால் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியை லங்காதீப பத்திரிகை இவ்வாறு தருகிறது. எனவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரிதபை சிங்கின் கட்சி அங்கத்துவம் மற்றும் ஒரு கட்சியில் வகித்த அனைத்து பதவிகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு அறிக்கையினை வெளிப்படுத்தியிருக்கிறது. 2023 ஆண்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் ஒன்றுக்கு அமைவாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விளக்கமிழல் வைக்கப்பட்டுள்ள ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரிதபை சிங்கின் கட்சி அங்கத்துவத்தையும் அவர் கட்சியில் வகிக்கும் அனைத்து பதவிகளையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது எனவும் அந்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதுவே பிரதானமான செய்தியாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். பௌத்த விகிசவரிய காத்தினி பிரதான சிக்க குறைக்கு ஹத்ரக்கர் ரிமாண்ட் என்பதான செய்தியையும் லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியினை தருகிறதே. தெரியும் தெல்தனிய கொலை சம்பவம் தொடர்பிலான விவகாரம். எனவே தெல்தனிய பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட இயன்முறை சிகிச்சை நிபுணரான பெண்ணின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தி நபர் அவரது மனைவி மற்றும் அவருக்கு ஆதரவு அளித்த இருவர் உள்ளிட்ட நால்வரையும் ஜூலை 9 வரை விளக்கமிழல் வைக்குமாறு உருளியா மாவட்ட நீதிமன்ற நீதிவான் புத்திகா ஹர்ஷினி தர்மதாச இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தி நபர் அவரது மனைவி மற்றும் அவர்களுக்கு உதவிய மற்றொரு சந்தி நபர் ஆகிய மூவரையும் தொடர்ந்து 48 மணி காலங்களில் தடுத்து வைத்து தீவிர விசாரணை செய்வதற்கு நுரலியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பிரதான சந்தி நபர் தப்பிக்க உதவிமைக்காக குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பு அதிகாரி நேற்று முன்தினம் 8 அளவில் கண்டி பல்லைகல பகுதியில் வைத்து மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த சம்பவத்தில் கைதான நால்வரையும் நேற்றைய தினம் உரளியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இந்த உத்தரவுகள் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொலை சம்பவத்தின் பிரதான சந்தி நபருக்கும் அவரது மனைவிக்கும் சட்ட அமலாக்க பிரிவினரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருப்பதற்கு சட்டவிரோதமாக உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலே இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 17 தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டமையினாலே இந்த மரணம் சம்பவித்துள்ளது என்பதும் பிரேத பரிசோதனையினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து பிரதான சந்தி நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போது யாழ்ப்பாணம் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் பின்னணியிலேயே இந்த போலீஸ் அதிகாரியும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே 2-3 தினங்களாக யார் அந்த நபர் என்ற அடிப்படையில் தேடப்பட்டு வந்த ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீவிர விசாரணைகளும் நடந்து வருகின்றன. அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயம். எனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவராகவும் அவர் அறியப்பட்டார். இப்போது அவரே வசமாக இந்த உகாரத்தோடு சிக்கி இருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தாஜுதீன் கொலை விகாரம் சாட்சியங்களை மூடி மறைத்தவர்கள் தற்போது அரசாங்கத்தின் ஆலோசகர்கள் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீரவசியம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய சாட்சியங்களையும் தகவல்களையும் மூடி மறைத்தவர்கள் தற்போது அரசாங்கத்தில் ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அதனால் இவர்களை வைத்துக் கொண்டு கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாது என்பது முஜுரமானுடைய கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதி அனர்குமார் ஜானக்கு நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது இந்த கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதான உத்தரவாதத்தினை அவர் வழங்கியிருந்தார். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே இப்போதும் இந்த கருத்தினை முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது லசந்த தாஜிதீன் பிரகித் உள்ளிட்டோரின் கொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பில் கூறியிருந்தார். இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தொடரப்பட்ட வழக்கிலே இப்போது தொடர்கின்றன. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் அவ்வாறு எதிர்ப்பவர்கள் யார் என்பதனை ஜனாதிபதி கூற வேண்டும். அதேபோன்று ஷானி மற்றும் ரவிக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இங்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் என்பதனை ஜனாதிபதி கூற வேண்டும். ஏன் அதனை கூறாமல் உங்களின் பழைய நண்பர்களாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அதனாலா நீங்கள் அவர்கள் யார் என்று கூறாமல் இருக்கிறீர்கள்? தாஜுதீனின் கொலையில் சாட்சியங்களை மூடி மறைத்தவர்கள், தகவல்களை மூடி மறைத்தவர்கள், அன்று ராஜபக்சே ஆட்சியுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டவர்கள் உங்களுடைய அரசாங்கத்தில் ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அவரிடமே ஜனாதிபதி இதனை கேட்க வேண்டும். அவர்கள் அன்று ராஜபக்சனுடன் இருந்தார்கள். ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தில் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் உங்களின் அரசாங்கத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். இந்த கொலைகள் மூடி மறைக்கப்பட்டுவிடக் கூடாது. நீதிமன்றங்கள் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புமாறு நாங்கள் எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறோம். கூடிய விரைவில் அதற்கான நியமனங்களை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதோடு நீதித்துறை சுயாதீனம் தொடர்பிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனாலேயே அதற்கான நியமனங்களை மேற்கொள்ளுமாறு நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கிறோம் என்பதான கருத்தினை இவ்வாறு முஜிபுர் ரஹ்மான் எம்பி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்தில் போதைப் பொருட்களை ஒழித்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுத்தல் தொடர்பான சபை ஒத்துழைப்புகளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். ரவி கருணாநாயக்க நேற்றைய தினம் சபையில் எழுப்பியிருந்த கேள்வி, ஸ்ரீலங்கன் யாழ்சும் மறுசீரமைப்பு உத்தியை பார்லிமெண்டத்துக்கு சமர்ப்பிக்கும் அரசாங்கம் என்பதுவே அவருடைய கேள்வியாக அமைகிறது. எனவே ஸ்ரீலங்கன் யாழ்ஸ் அல்லது அதன் துணை நிறுவனங்கள் எதனையும் உள்ளடக்கிய வணிகமயமாக்கல், மூலோபாய கூட்டாண்மை, தனியார் மயமாக்கல் அல்லது முதலீடுகளை திரும்ப பெறுதல் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அதன் முழுமையான மறுசீரமைப்பு உத்தியை அனைத்து பொருத்தமான மதிப்பீடுகள், பரிவர்த்தனை கட்டமைப்புகள் மற்றும் பரிந்துரைகளை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமா என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸ்ரீலங்கன் யாழ்ஸ் நிறுவனம் தொடர்பில் 2026 ஏப்ரல் 3 தேதியன்று உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சட்டம் அதிபர் ஊடாக அரசாங்கம் விடுத்த அறிவிப்பின்படி ஸ்ரீலங்கன் யாழ்ஸ் நிறுவனம் தொடர்ந்து அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் இருக்கும் என்றும் அது தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளிக்கப்படுகிறது. இதன் பின்னர் ஸ்ரீலங்கன் யாழ்ஸ் நிறுவனம் தொடர்பாக மறுசீரமைப்பு, வணிகமயமாக்கல், மூலோபாய கூட்டாண்மை, தனியார் மயமாக்கல் அல்லது தனியார் துறையின் ஏனைய பங்களிப்பு வடிவங்கள் சார்ந்த கொள்கை எதனையும் அரசாங்கம் ஏற்றுக் கொண்டுள்ளதா? அத்துடன் அதில் அரசிற்கு சொந்தமான நிறுவனங்களின் சீர்திருத்தங்கள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தை திட்டத்தின் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள கடப்பாடுகளுக்கு இணங்க இத்தகைய தொகையை இத்தகைய கொள்கையை முன்னெடுக்கப்படுகிறதா? இத்தகைய மறுசீரமைப்பு குத்திக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறதா? மேலும் இதுபோன்ற மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனை வழங்குவதற்கும் அல்லது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் ஒரு குழுவிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அக்குழுவுக்கான உத்தியபூர்வ அதிகார வரம்புகள் எவை? எனவே ஸ்ரீலங்கன் யாழ்ஸ் நிறுவனம் தற்போது விமான செயற்பாடுகள், தரையிறக்க சேவைகள் மற்றும் உணவு விநியோக சேவைகள் என 3 வெவ்வேறு வணிக பிரிவுகளை கொண்டுள்ளது என்பதையும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வணிகத்தன்மைகள், சொத்து அடிப்படைகள், லாபகரமான நிலைகள் மற்றும் முதலீட்டு சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளன என்பதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? விமான செயற்பாடுகள், தரையிறக்க சேவைகள் மற்றும் உணவு விநியோக சேவைகள் ஆகியவற்றுக்கான தனித்தனி நிதி செயற்பாடு மற்றும் சொத்து மதிப்பீடுகளை அரசாங்கம் பெற்றுள்ளது. அவ்வாறாயின் அந்த மதிப்பீடுகள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் அவரால் நேற்றைய தினம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த பிரதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு ஜூலை மாதம் 31 விசாரணை, கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதான செய்தி. இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள புதுபல சீனாவின் பொதுச்சாளர் கலகடத்தை ஞானசார தேரருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 31 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தலைமை நீதிபதி நீதிபதியான கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ விடுமுறையில் இருந்தமையால் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த விவகாரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்வைக்க வந்த சான்றுகளை ஆராய்ந்த நீதிபதி வழக்கு விசாரணைக்கு முன்னரான மாநாட்டுக்காக இந்த வழக்கை ஜூலை 31 மீண்டும் அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கல்கத்தா ஞானசாரத்திர நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்தார். இஸ்லாமிய மதத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபரினால் ஞானசாரத்திற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்பதான செய்தியாக இது வெளியாகி இருக்கிறது. இது ஞானசாரத்திற்கு எதிரான வழக்கு ஜூலை 31 விசாரணை செய்யப்பட இருக்கிறது என்பதாக அமையப்பெறுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். கம்மன் பிளவை கைது செய்து விசாரியுங்கள். சுரேஷ் அலை விவகாரத்தில் உதயவின் செயற்பாடு சந்தேகம் அளிக்கிறது. சபையில் செல்லும் எம்பி வலியுறுத்தல் என்பதாகவே செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் சுரேஷ் சிலை தொடர்பில் நடத்தப்படும் விசாரணைகளின் போது உதய கம்மன் பிளவின் செயற்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அவருக்கும் இந்த தாக்குதலுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்று சந்தேகங்கள் எழுகின்றன. உதய கம்மன் பிளவை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் அழைக்கிறநாதன் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போதைப் பொருட்கள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பான சபை ஒத்துழைப்பு வழிவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே செல்வம் எம்பியினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் பல விடயங்களை ஆதரிக்க வேண்டும். போதைப்பொருள் வியாபாரத்தில் வழக்கு மற்றும் கிழக்கிளைஞர்களை அதிகளவில் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக உழைக்கும் அனைவருக்கும் எங்களின் ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதேவேளை காணாமல் போனோர் விடயத்தில் எமது மறைந்த ஆயர் ராயப்பு ஜோசப் 146,644 பேர் காணாமல் போயுள்ளதாக கூறியிருந்தார். அவரின் வெளிப்படுத்தலை ஐக்கிய நாடுகள் சபை வரையில் சென்றுள்ளது. இப்போது செம்மணியில் 409 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது ஆயர் கூறிய எண்ணிக்கை விட அதிகரிக்குமா என்ற கேள்விகளும் எழுகின்றன. உலகத்தில் மனித எச்சங்கள் அதிகளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதென்றால் அது செம்மணியாகவே இருக்கும். அங்கிருந்து மீட்கப்படும் குழந்தைகளின் எச்சங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. இவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் அது தொடர்பில் துரிதமாக விசாரணைகள் நடத்த வேண்டும். சுரேசலை சித்திரவதை செய்யப்படுகிறார், அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றெல்லாம் கூறும்போது உதய கம்மன் பிளவு உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ளோர் துள்ளி குதிக்கிறார்கள். இந்த விடயத்தில் கம்மன் பிளவை கைது செய்ய வேண்டும், அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவர் தொழுவதை பார்த்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அவருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. இதனால் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும். பிழையை மறைப்பதற்காக துள்ளுகின்ற செயற்பாட்டை காண முடிகிறது. இதனால் அவர் தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்பதான கருத்து இவ்வாறு செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் அமைச்சர் சுனில் வட்டங்கல தெரிவித்த ஒரு கருத்து குறித்து நாங்கள் கவனத்தில் கொள்ளப் போகிறோம். சுரேஷ் செலவின் விடயத்தில் எவ்வித அரசியல் பழிவாங்கலும் கிடையாது என்பதான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுதல் தொடர்பான சபை ஒத்துழைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் சுனில் வட்டகலவினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு கூறப்படுகிறது. போதைப்பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா வசித்த உத்தியோகபூர்வ இல்லம் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் விஷேட மையமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஷஹான் சேமசிங் வசித்த உத்தியோகபூர்வ இல்லம் குற்றப்புலன் ஆய்வுத் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக விஷேட நீதிமன்றங்கள் அரசு உத்தியோகபூர்வ இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் ஒருபோதும் அரசியல் பழிவாங்கலை முன்னெடுக்கவில்லை. 2010 ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வேட்பாளராக போட்டியிட சரத் பொன்சேகாவை மஹிந்தா ராஜபக்சே சிறையில் அடைத்து பழிவாங்கினார். தனது குடும்பத்துக்கு ஏற்றால்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தினால் ராஜபக்சேக்கள் முன்னாள் பிரதம நிதியரசர் ஷிராணி பண்டார் நாயக்கவை பதவி நீக்கினார்கள். இதுதான் அரசியல் பழிவாங்கல். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலை சட்டத்தின் பிரகாரமே கைது செய்யப்பட்டு சட்டத்தின் பிரகாரமே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ள ஒரு தரப்பினர் இன்று சுரேசலவின் விடயத்தை அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். சிறை செலவுக்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தரப்பின செயற்பாடுகளில் சலை மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் வலுப்படுத்துகிறது என்பதாக சுனில் வட்டகல குறிப்பிட்டார்.
4: නීති විරෝධී කල්ලි රට පාලනය කරේ කැබිනට් මණ්ඩලයවත් මේ පාර්ලිමේන්තුවත් නෙවෙයි ජනාධිපතිවරයා ජනාධිපතිවරයා වට හිටපු කල්ලියක් රට පාලනය කරේ ඒක තමයි ඇත්ත කතාව. අපි දැක්කා, අපි දැන් බලන්න ඕන පාස්කු ප්‍රහාරයේ මේ අදාළ විමර්ශන යද්දී ඇත්ත වශයෙන්ම මේ පාස්කු ප්‍රහාරයේ අදාළ පාර්ශ්වකරු, ඊට අදාළ සැකකරු, අත්උදව්කරු සම්බන්ධද කියලා මොනවද එක්නැලිගොඩ පහරගෙන යෑමට මේ එකම කල්ලියක්ද කරේ?
0: பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தற்போது சிறைச்சலைக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை, அது குறித்து எதிர் தரப்பினர் முன்னெடுக்கிற போராட்டங்கள், எனவே இதனை அரசியல் பழிவாங்கல் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை, அது கடந்த காலங்களில் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை பற்றிய விளக்கங்களை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அளித்திருந்தார். இதனிடம் நீதி தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சபையில் தெரிவித்த கருத்து குறித்தும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வீரகேசரி பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தருகிறது. விரைவில் சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் நிறுவப்படும் என்பதான கருத்தை அமைச்சரினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் விரைவில் நிறுவப்படும் என்பதான கருத்தினை அமைச்சர் நேற்றைய தினம் அஜித் பி பிரராயம் பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்பிடுகிறார். சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், அவசியமான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாபிசர்தனி அசந்த கோதாகூட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் அறிக்கைக்கு அமைய வெகு விரைவில் சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் நியமிக்கப்படும். சட்டமாதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்படும் தரப்பினர் தங்களது குறைகளை சமர்ப்பிக்கும் வகையில் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரண்டத்தின் மூலம் விசேட பாராளுமன்ற ஒம்புட்ஸ்மன் ஒருவரை நியமிப்பதாக உறுதியளிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த கொள்கை பிரகடனத்தின் சட்ட மாதிரி திணைக்களத்தினை வலுப்படுத்துதல் என்ற மூலோபாய திசையின் கீழ் 5 முக்கிய செயற்பாடுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. அதற்கமைய தற்போதைய நிலையில் நீதித்துறையில் ஏற்படும் தாமதங்களை நீக்கும் ஒரு பொறுமுறையாக அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறுமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாபிசரத்தின் தலைவர் அசந்த கூடாகூட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதியரசரும் ஜனாபிசரத்தனியுமான கோதாகூட தலைமையில் தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதான கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். நாங்கள் எதிரிகளாக எவரையும் பார்க்கவில்லை, ஜனாதிபதிதான் எங்களை அவ்வாறு பார்க்கிறார் என்பதாக தயாசிரி ஜெயசேகர எம்பி குறிப்பிட்ட கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இலங்கை மின்சார சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரவிசன், சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரஸ், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக் ஆகியோரை எதிர்க்கட்சியினர் எதிரிகளாக பார்க்கிறார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். நாங்கள் எவரையும் எதிரிகளாக பார்க்கவில்லை, ஜனாதிபதி தான் எதிர்க்கட்சியினரை எதிரிகளாக பார்க்கிறார். ஷானி அபிசேகர் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டவர், தான் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என்று அவர் உயர்நீதிமன்றத்துக்கு சத்யகடதாசி ஊடாக அறிவித்திருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரவி செல்வரத்னவும் அவ்வாறே உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். அரசியல் கட்சியின் செயற்பாட்டாளர்களாக செயற்பட்ட ஷானி அபிசேகர், ரவி செல்வரத்ன ஆகியோர் போலீஸ் சேவைக்கு அரசியல் பரிந்துரையுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இவ்வாறு ஒன்றும் இடம்பெறவில்லை, இதனையே தவறு என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இவர்களிடம் எங்களுக்கு தனிப்பட்ட பகைமை ஏதும் கிடையாது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாய்க்கும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டுக் குழு உறுப்பினர் அவர், அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பாராளுமன்றத்தில் ஒழுக்கம் பற்றி ஜனாதிபதி பேசுகிறார். பாராளுமன்றத்தை குண்டு தாக்குதல் நடத்தியவர்கள் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். செங்கோலின் கௌரவம் இவருக்கு நன்கு தெரியும். நீதித்துறையில் அரசியல் ஆதிக்கம் தீவிரமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி அவசர விவாதம் கூறினோம். சபாநாயகர் பிளவத்த கட்சி காரியாலயத்துக்கு அமைவாகவே செயற்படுகிறார். அவரை இவருக்கு போதிய நேரம் வழங்குவதில்லை. அவரின் முறையற்ற செயற்பாடுகளினால் தான் பாராளுமன்ற கௌரவம் அவமதிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் 17 நீதியரசர்கள் உள்ள நிலையில் தற்போது 12 நீதியரசர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 நீதியரசர்களுக்கான காணப்படுகிறது. இதனையே நாங்கள் குறிப்பிட்டோம். கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கான நியமனங்களை வழங்காமல் நீதியரசர்களை நியமிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். 2 மாகாண ஆளுநர்களின் பிள்ளைகளை நீதவான்களாக நியமிப்பதற்காகவே இந்த தாமதம் திட்டமிட்ட வகையில் ஏற்படுத்தப்படுகிறது. பிரதமர் நீதியரசரின் பதவிக்காலத்தையும் நீடிப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போதைய நீதியரசர் பிரீத்திபத்மன் சூரசேனவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமித்தார். 2018 ஆண்டு அரசியல் நெருக்கடியின் போது அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுத்த தீர்மானம் தவறு என்று பிரீத்திபத்ம சூரசேன தீர்ப்பளித்தார். அதேபோல் மைத்ரிபால சிறிசேனவின் மரளசேகர வீட்டு வழக்கிலும் அவர் மைத்ரிபாலவுக்கு எதிராகவே தீர்ப்பளித்தார். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரதமர் நீதியரசர் செயற்படுவார் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் என்பதான கருத்தினையும் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்து பேசியிருக்கிறார். அதாவது உயர்நீதிமன்றத்தில் 17 நீதியரசர்களை இருக்க வேண்டிய இடத்தில் தற்போது 12 நீதியரசர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்பதான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 நீதியரசர்களுக்கான வெற்றிடம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 9 வெற்றிடங்கள். இதனையே நாங்கள் குறிப்பிடுகிறோம். எனவே கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கான நியமனங்களை வழங்காமல் நீதியரசர்களை நியமிக்க முடியாது என நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இருக்கிறார். எனினும் மாகாண ஆளுநர்களின் பிள்ளைகளை நீதிவான்களாக நியமிப்பதற்காகவும் இந்த தாமதம் ஏற்படுத்தப்படுகிறது என்பதான கருத்து. எப்படி இருப்பினும் பிரதமர் நீதிரசன் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போதைய நீதிரசர் பிரீத்திபத்ம சூரசேனவை உயர்நீதிமன்ற நீதிரசராக நியமித்தார். 2018 ஆண்டு அரசியல் நெருக்கடியின் போது அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால எடுத்த தீர்மானம் தவறு என்று பிரீத்திபத்ம சூரசேன தீர்ப்பளித்தார் என்பதாகவும் இவ்வாறு தயசிறி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கிறார். இதுநேரம் அமைச்சர் வசந்த சமரசிங்க சபையில் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவ விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பரவிருந்திருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இணைய வழி ஊடாக நடத்தப்படும் வணிகங்கள் முறையாக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியிருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. இணையவழி சந்தை ஊடாக முன்னெடுக்கப்படும் சில வணிகங்கள் முறையாக பதிவு செய்யப்படாமலும் வரிகளை செலுத்தாமலும் இயங்கி வருவதன் காரணமாக சட்டப்பூர்வமாக வரிகளை செலுத்தி வியாபாரம் செய்யும் வர்த்தகர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள். இதனால் இணையவழி ஊடாக நடத்தப்படும் வணிகங்கள் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க கூறுகிறார். இலங்கை சிலவற்றை வர்த்தக சங்கத்தின் 9வது வரலாத பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. எனவே இணையவழி சந்தை ஊடாக முன்னெடுக்கப்படும் சில வணிகங்கள் முறையாக பதிவு செய்யப்படாமலும் வரிகளை செலுத்தாமலும் இயங்கி வருவதன் காரணமாக சட்டப்பூர்வமாக வரிகளை செலுத்தி வியாபாரம் செய்யும் வர்த்தகர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான முறைசாரா வழிமுறைகள் ஊடாக சுமார் 780 மில்லியன் அமெரிக்க டாலர் போன்ற பெருந்தொகை பணம் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளமை அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேசிய மட்டத்தில் பதிவிலுள்ள வணிகங்களின் எண்ணிக்கை சுமார் 65,000 என மதிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சில பெரிய நிறுவனங்களின் முகவர்கள் மற்றும் வினியோசர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கும் அதிகமாகும். இதன்படி கிராமப்புறங்களில் உள்ள சிறிய சில்லறை கடைகள் முதல் தேசிய மட்டத்திலான வணிகங்கள் வரை பெருமளவிலான தரப்பினர் முறையாக பதிவு செய்யவில்லை. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20% அதிகமான பங்களிப்பை வழங்குவதோடு சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் ஒரு முக்கிய துறையாக சில்லறை வர்த்தகம் விளங்குகிறது. எனவே முறையான வர்த்தகர்களை பாதுகாப்பதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் ஆன்லைன் வணிகங்களை முறையாக ஒழுங்குபடுத்துவது அவசியம் என்பதான கருத்தை அமைச்சர் வசந்த் சமரசிங்கினால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நிதக சட்ட கருணையப்பா லங்காதிப பத்திரிகை தந்திருக்கிற தகவல் இங்கபது கோட்டி பன்சியா சுவபகாம கெவன் என்பதுவே இந்த உத்தரவாக அமைகிறது. நீதிமன்ற உத்தரவு அர்ஜுன் நெலவசிசிக்கு நீதிமன்றம் கூறியிருக்கிறது. சாக்குப்போக்கு கூறிக்கொண்டிருக்காமல் 580 கோடியினை செலுத்த வேண்டும் என்பதான உத்தரவாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி பிணைமொழி மோசடி விவகாரம் தொடர்பாக அதன் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூலை 22 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ட்ரெயலர் பார் நீதிபதிகள் குழாம் முறையாக அமைக்கப்படவில்லை என்று நீதிபதி திறந்த மன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதற்கு அமைவாக மேலதிக விசாரணைகள் நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை 22 மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2016 மார்ச் மாதம் நடைபெற்ற மத்திய வங்கி பிணைமுறை ஏலத்தின்போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், முன்னாள் நீதிமன்ற ரவி கருணாநாயக்க, பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பணிப்பாளர்களான அர்ஜுன் எலோசியஸ், ஜெஃப்ரி எலோசியஸ் உள்ளிட்ட 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்ட திங்கள் சட்டம் அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது என்பதும் பிரதானமான தகவலாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அர்ஜுன் எலோசியஸுக்கான உத்தரவு குறித்தான தகவல்களும் தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே WM Mendes நிறுவனத்துக்கான உத்தரவாகவும் இந்த உத்தரவு அமைய பெற்றிருக்கிறது. 580 கோடி ரூபாவை எந்தவித சாக்குப்போக்குகளும் வேறு காரணங்களும் கூறாமல் செலுத்த வேண்டும் என்பது அர்ஜுன் எலோசியஸுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்க உத்தரவாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பாதாள குழு உறுப்பினர் விமான நிலையத்தில் கைது என்பதாக இந்த செய்தி அமைகிறது. மலேசியாவிலிருந்து நேற்று அதிகாலை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியும் துப்பாக்கிதாரியுமான ஒருவர் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச வானிலை வளாகத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொட்டுகொட யாகுடம் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய சுரங்க சஞ்சீவ கர்நாடகத்தினர் எனப்படும் மட்டியா என்ற நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலேசிய பாதுகாப்பு பிரிவினரில் அந்நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையிலேயே இவர் நேற்று முன்தினம் இரவு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விமானத்தை வந்திருந்த போது குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய பாதாள உல குழு தலைவரான கேல்பத்ர பத்மே என்பவரின் மிக நெருங்கிய நண்பர் எனவும் அவரின் குழுவில் முக்கிய துப்பாக்கிதாரியாக செயல்பட்டவர் என்பதும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். ஒரு பத்திரிகை இதனை மலேசியா என்று கூறப்படுகிறது. இன்னும் ஒரு பத்திரிகை சிங்கப்பூர் என்று கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இது தொடர்பிலான கேள்பத்ர பத்மேவினுடைய நெருங்கிய சகா என்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2022 ஜூலை 27 கம்பா நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக வைத்து பாஸ்போர்ட்டா எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் உள்ளிட்ட 3 பேரை சுட்டுக் கொலை செய்தமை மற்றும் மேலும் 2 படுகாயப்படுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. இக்கொலை சம்பவங்கள் தொடர்பில் கம்பா அப்ரா
பிராந்திய குற்றப்புலனாய் பணியகத்தினால் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருந்தது. இமாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த சந்தனிபரம் முதற்கட்ட விசாரணைகளிலும் எழுதிய விசாரணைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை 72 மணி தியாலங்களில் தடுப்பு காவல் வைத்து தீவிர விசாரணைக்குட்படுத்தப்படுவதற்கான உத்தரவு பெற்றுக் கொள்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதோடு மேல்மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. இதனிடம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்த ஒரு கருத்து குறித்த அவதானத்தை செலுத்தலாம். எத்தகைய சவால்கள் மற்றும் தடைகள் குறுக்கிட்டாலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தேசிய வேலைத்திட்டம் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என்ற உறுதிமொழி அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவினால் இவ்வாறு அளிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் என்பது உலகளாவிய ரீதியிலும் நம் நாட்டிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு பேரழிவாகும். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலில் இருந்து விலகி இருங்கள் என்ற துணைப்பொருளையே நாம் விழிப்புணர்வை முன்னெடுத்து வருகிறோம். ஒரு சமூகமாக நாம் இதில் இன்னும் ஒரு படி கூட பின்வாங்கப் போவதில்லை. இந்த பயணத்துக்கு எதிராக எத்தகைய சவால்களோ தடைகளோ வந்தாலும் நாங்கள் பின்வாங்க தயாராக இல்லை. கடந்த சில வருடங்களாக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்து அனைத்து வகையான சீரழிவுகளையும் நாடு எதிர்கொண்டிருந்தது. குற்றவாளிகளின் நாடாக இது மாற்றப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகத்தையும் திட்டமிட்ட முறையில் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான வலையமைப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த பேரழிவுக்கு நாட்டின் எந்த ஒரு குழந்தையும் பலியாவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமை இல்லை. ஜனாதிபதியின் தலைமையில் இதற்கான அரசியல் தலைமைத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த 2-3 ஆண்டுகளுக்குள் போதைப் பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டும். இதனுடன் தொடர்புடைய பாதாளவுள குழுக்களின் செயற்பாடுகளுக்கும் கட்டுப்படுத்தப்படும். நாட்டுக்கு குறுகிய காலத்தில் பல்வேறு பொருளாதார வெற்றிகளை பெற்றுத் தந்தது போல போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக மக்கள் சக்தியை திரட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கான திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம் என்பதான உறுதிமொழி அமைச்சரினால் வழங்கப்படுகிறது. மொனராகலை மாவட்ட பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியினை மக்கள் சந்திப்பின் போது பிரதி அமைச்சர் பிரதீப் குறிப்பிடுகிறார். மொனராகலை மாவட்டத்துக்கான விஜயமுனை மேற்கொண்டிருந்த பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குமாரவத்த புறாவில கும்புக்கன முப்பனவெளி பிரதேசங்களில் வாழும் பெருந்தோட்ட மலைக மக்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த மக்களின் பிரச்சனைகளை களத்தில் நின்று அறிந்து கொள்ளும் நோக்கில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது மக்கள் தமது நீண்டகால கோரிக்கைகளை நேரடியாக பிரதி அமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்கள். இதன்போது பெருந்தோட்ட பாலசரி நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, பௌதிக வள பற்றாக்குறை, உயர்தரத்தில் கணித விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளை ஆரம்பித்தல், அறநெறி பாடசாலைகளின் மீள் ஆரம்பித்தல் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இவர்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சனைகள், அடிப்படை வசதியுடனான வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. கிராமி வீதிகளை புனரித்தல், சுத்தமான குடிநீர் வசதிகளை பெற்றுக் கொள்வது போன்ற அத்திய சேவைகள் தொடர்பிலும் அரசு விழிப்புகளை பெற்றுக் கொடுக்கும்போது மொனராகலை பெருந்தோட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் மற்றும் சுயநல வாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பிலும் மக்கள் தமது கோரிக்கைகளை இதன்போது முன்வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைகிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

இருக்கிறது. இந்த நிதியானது 35 மில்லியன் டாலர் சலுகை கடன் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து பெறப்பட்ட 16.9 மில்லியன் டாலர் மானியம், கூட்டுக்கடன் வழங்கல் பொறிமுறைக்காக ஜப்பான் நிதியத்தினால் வழங்கப்பட்ட 5.5 மில்லியன் டாலர் மானியம் மற்றும் இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் கட்டமைப்புகளின் கூட்டு நிதி அளிப்பு என்பனவற்றை உள்ளடக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கம் இத்திட்டத்துக்காக மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு 80.5 பில்லியன் டாலராக உயர்வடைந்திருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான 2 மின்சார நிறுவனங்களான எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா லிமிடெட் மற்றும் லங்கா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி லிமிடெட் ஆகியவற்றுக்கு பெரிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்பிலிருந்து மின்சாரத்தை ஒன்றிணைத்து தகுதியுடைய நுகர்வோருக்கு மெய்நிகர் முறையில் விநியோகிக்கும் ஒரு மாதிரியை உருவாக்க முடியும். இத்திட்டம் இலங்கைக்கு குறைந்த வேலையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கிடைப்பனவை மேம்படுத்த உதவுவதோடு நிகழ்வானதும் சகலரையும் உள்ளடக்கியதுமான மின்சாரத்துறை வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் நாயகம் ஷானன் கோலின் இவ்வாறே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்திவார் அமைகிறது. எனவே இலங்கைக்கு ஆசி பிரித்தி 57.4 மில்லியன் ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறது. இதனிடத்தில் தற்போது கிடைத்த செய்தி ஒன்று குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி நேற்று மாலை 6:20 அளவில் பயணத்தை ஆரம்பித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 99 இலக்கு அரசு பேருந்து அதிகாலை 1:10 அளவில் தியத்தலாவ புகையது நிலையம் அருகே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது என்பது பிராந்திய செய்தியாளர் மகேஷ் எமக்கு இந்த தகவல்களை அளித்திருக்கிறார். எனவே 99 இலக்கு அரசு பேருந்து அதிகாலை 1:10 அளவில் தியத்தலாவ புகையது நிலையம் அருகே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பேருந்தின் பிரேக் செயலிழந்ததால் சாரதி கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தின் பிரேக் செயலிழந்திருக்கிறது. எனவே இதனைத் தொடர்ந்து பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலைந்து விலகி அருகிலுள்ள புகையிரத பாதையில் கவிழ்ந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 42 பேர் காயமடைந்து தீத்தலாவை ஆதார வைத்து சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் இவருக்கும் உயிர் ஆபத்தான நிலை இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. 42 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 42 பேரும் இப்பொழுது வைத்தியசால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது முக்கியமான தகவல். அந்த விபத்து செய்தியோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நேற்றிரவு வெளியாகியிருந்த மற்றொரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் அதிவேக பாதையில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அந்த வகையில் 2 பஸ்கள் 2 கார்கள் ஜீப் வண்டி ஒன்று என இவ்வாறு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று கனநிகம அதனிடத்தில் தொடங்குட ஆகிய தெற்கு அதிவேக பாதையினுடைய முக்கிய வெளியேற்ற பாதைகளில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்காக செல்லும் ராணுவம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களை நேற்று பனாகுடையில் ஜனாதிபதி சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போது என்பதான ஒரு புகைப்படம் இருக்கிறது. இந்த புகைப்படத்துக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முன்வைத்திருக்கிற ஒரு வலியுறுத்தல் குறித்து பார்க்கும்போது ஹெய்ட்டிக்கு இலங்கை ராணுவத்தை அனுப்புவதை தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக செய்தி தரப்பட்டு இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமைகள் தொடர்பில் பரிசீலிப்பதற்கான நம்பகமான சுயாதீனமான செயல்முறை எதுவும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள 14 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எனவே இலங்கையினால் ஹெய்ட்டிக்கு அனுப்பப்படும் சுமார் 900 ராணுவர்கள் மற்றும் 140 போலீசாரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை ஹெய்ட்டி அரசாங்கம் மற்றும் குண்டர் ஒழிப்பு படை என்பனவற்றுக்கு அனுப்பி வைத்துள்ள கூட்டறிக்கையில் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மதிப்பீடு என்பது பெரும்பாலும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரினால் சுய சான்றளிப்பிலேயே தங்கியிருக்கிறது என்றும் அமெரிக்க தூதரகத்தினால் ஓரளவு முன்னேற்றகரமான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை போதுமானவை அல்ல என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையின் கடந்த கால பதிவுகள் குறித்த கரிசனை வெளியிட்டுள்ள இந்த அமைப்புகள் தற்போது புதிய ராணுவ பங்களிப்பை உள்வாங்குவதில் முனைப்புடன் ஈடுபட்டு வரும் சிரேஷ்ட அதிகாரிகள் குறித்தும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சான்றிதழ் உலகத்தின் பங்களிப்புடனான ஒரு சுயாதீனமான மதிப்பீட்டு வழிமுறை நிறுவப்படும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் குண்டர் ஒழிப்பு படை என்பனவற்றிடம் வலியுறுத்தியுள்ள அந்த அமைப்புகள் சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே ஹெய்ட்டிக்கு இலங்கை ராணுவத்தை அமைதி காக்கும் படையில் இணைந்து கொள்வதற்கு அனுப்புவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதான கோரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் வெனிசுவேலாவில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தம் குறித்தான முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி உயிரிழப்பு எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரும்

0: பாதிப்பினை அந்த நாடு சந்தித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். 589 ஆக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இப்போது அதிகரித்திருக்கிறது. 1000 தாண்டும் என்பதான ஒரு நிலைமையும் இருப்பதை நாம் மறப்பதற்கில்லை. வெனிசுலாவில் இந்திய பிரதானமாக 7.2 மற்றும் 7.5 என இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்கனவே பதிவாகி இருந்தன. நிலநடுக்கங்கள் காரணமாக 1000 உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிற நிலையில் வெனிசுலா நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிக உயரமடைந்திருப்பதோடு 2980 அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் என அந்நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் இவ்வாறு கூறியிருக்கிறார். நாடு முழுவதும் அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அறிவித்த இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. மக்கள் அனைவரும் விழிப்புணரும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும். இருந்த கட்டிடங்களில் மீட்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்பதான கருத்தும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். இதனிடம் இப்பொழுது பிலிப்பைன்ஸிலும் அதே போன்றதொரு நிலநடுக்க எச்சரிக்கை வந்திருக்கிறது என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், அதனால் மக்கள் சந்தித்து வருகிற நெருக்கடி என்பன மேலும் மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த நிலநடுக்கம் வந்த போது மக்கள் எப்படி இருந்தார்கள், அந்த உணர்வு எப்படி இருந்தது, அவர்கள் செயற்பட்ட விதம் என்பன நாங்கள் காட்சிகளாக பார்க்கும்போது மனதை உலுக்குகின்ற வகையில் அமைந்திருப்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்பொழுது அமெரிக்காவும் வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு தேவையான உதவிக்குறை நீட்டுவதற்கு முன்வந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இப்போது மிக பிரதானமாக கொலம்பியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது என்பதான செய்திகள் வெளியாக இருக்கிறதே. கொலம்பியாவில் இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து மிக பிரதானமாக கொலம்பிய அதிபர் தேர்தலில் இப்பொழுது அபலோடா டிடாலா என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இவருக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இவர் ஒரு கோடீஸ்வரர், அரசியலுக்கு ஆனால் புதியவர். எனவே அபிரேலா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவராக தேர்தல் ஆணையத்தால் புதன்கிழமை அறிவிக்கப்பட்ட தொடர்ந்து கொலம்பியாவின் அடுத்த அதிபராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் என்பதான செய்திகள் தரப்படுகிறது. இப்போது பல்வேறு நாடுகளிலும் புதியவர்கள் தான் அதிபர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த விவகாரமும் ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறது. எனவே கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அபிரேலாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட முக்கியமான உலக தலைவர்கள் தொடர்ந்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் என்பதும் இப்போது சர்வதேச ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்துகிற செய்தியாக அமைகிறது. எனவே கொலம்பியாவை பொறுத்தவரையில் அண்மை காலமாக சில சர்ச்சைகள் இருந்து வந்தன. இவற்றுக்கு மத்தியிலேயே இப்போது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பல விவகாரங்கள் பற்றி பார்த்திருந்தோம். இந்த நிலையில் பூகம்பத்தினால் வெனிசுலா பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிலிப்பைன்ஸையும் 6.7 ரிச்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இன்னும் ஒரு பக்கத்தில் வெப்ப அலைகளின் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் வெப்ப அளவும் அதிகரித்து வருகிறது. அதனிடத்தில் பாதிக்கப்படுவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த எண்ணிக்கை மேலும் மேலும் உயர்ந்து வருவது மக்கள் மத்தியில் ஒரு பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதன் மூலமாகவும் உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே பாரிஸ், அதனிடத்தில் ரோம், மேட்ரிட், பெர்லின் எனவே உலகினுடைய முக்கியமான நகரங்கள் இன்று ஒரு பொதுவான பிரச்சனையால் இவ்வாறு திணறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விடயம். எனவே ஜூன் மாத இறுதியின் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40°C தாண்டி இருப்பதாகவும் ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையான வெப்ப அலையின் பிடியில் சிக்கியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு நிறுவனங்களின் தரவுகளின்படி சுமார் 38 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த வெப்ப அலையின் தாக்கத்தை நேரடியாக எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்படுகிறது. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செய்து கொள்கிற நேரம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3030வது அத கோட்டிபத்தி சீட்டிலிப்பின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 28, 29, 56, 58. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 28, 29, 56, 58. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,09,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,47,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,916வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மிதுன ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38, 49, 59, 60. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 38, 49, 59, 60. நேற்று தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,72,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 70 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,204வது சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 23, 30, 38, 50. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 23, 30, 38, 50. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,47,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,10,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,365வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 32, 60, 65, 80. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 32, 60, 65, 80. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 2, 6, 0, 8, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 6, 0, 8, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 69,85,840 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,72,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,380வது கப்புறுகளுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 4, 15, 36, 39. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 4, 15, 36, 39. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,23,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 938வது சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 0, 6, 7, 0, 8. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 0, 6, 7, 0, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 36,04,340 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,24,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,034வது சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 16, 38, 44 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 16, 38, 44 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,16,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 412வது ஜயசம்பதலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 7, 0, 8. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6, 7, 0, 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,53,280 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 346வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 10, 38, 40. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்கள் 10, 38, 40. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 8, 6, 0, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 6, 2, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,72,100 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட கோவிசத்துள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 4,472 கோவிசத்துள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 13, 29, 61, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 13, 29, 61, 71. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,81,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,93,70,357 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 6,230 மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 7, 6, 1, 9, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 7, 6, 1, 9, 6. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,16,23,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,80,17,816 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 2,260 தன நிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 17, 46, 72, 79. மீண்டும் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 17, 46, 72, 79. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,14,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,60,12,882 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 2,578 மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்களாக 49, 50, 55, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்கள் 49, 50, 55, 70. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,78,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 29,62,23,302 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 1,539 ஹனான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட ஹனான் லோத்தரின் ராசியாக தனுசு ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 10, 14, 21, 29. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 10, 14, 21, 29. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசு 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,45,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 37,59,390 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 805 அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 6, 1, 9, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 6, 1, 9, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 51 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 46,85,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட ஜயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 498 ஜயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 5, 9, 9, 3. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 5, 9, 9, 3. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,86,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

பாடல்களும் திருப்பதிக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் அன்பார்ந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் சொல்லி தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போல அன்பான காலநீர் வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துள்ளேன்னு சொல்லி கருங்காலிச்சோடு இருந்து மிருச்சன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி பண்ணியபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான காலநீர் வணக்கம் சொல்லி ரசலகம் குசல் ராஜா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனி கண்ணீர் வணக்கம் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் வங்கியிருக்கிறசி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அன்பு அறிவு பாலினி அவர்களுக்கு சொல்லி கள்ளிக்குறிச்சி மாவட்டம் மாவட்டத்திலிருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி வவுனியாலிருந்து ராஜி நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறாங்க. இனிய காலநேர வணக்கம், நாங்களும் சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவிதா, டிலிஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்று கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலநேர வணக்கம், மீமிட்டுக்கு அந்த எட்டியாந்தொட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் சொல்லி ரவி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்

பொழுதின் வாழ்த்துக்கள். சந்தோஷச்சார நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அன்பு உறவுகளுக்கும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய்க்கா அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி ஜானு நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி வரக்கப்பள்ளியிலிருந்து வினித்குமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வசந்தம் சிந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அதே சமயத்தில் இந்த விதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துற முகமாக ஐடி நூடக வலையமைப்பானது டேக் கேர்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமா பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள்ல இருந்து தவிர்த்துக் கொள்றதை பத்தி சில விஷயங்களை வந்து கத்துட்டு இருக்காங்க. வீதி நாடகங்கள் இதன் மூலமா வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

சிறப்புமிகு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தோம் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம் புதியோரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள் எல்லோரையும். இன்னைக்கு சூப்பரான ஒரு டேல சூப்பரான ஒரு ப்ரோக்ராம்ல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சோ குட்டீஸ் எல்லாரும் ரெடியா இருங்க, கேட்க போறீங்க நீங்க 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்து உங்களுக்கான சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. சோ தூங்கிட்டு இருப்பீங்க, டக்கு டக்குன்னு எல்லாரும் எலும்பிடலாம். சூப்பரான பாடல்கள் வரப்போகிறது, நீங்க கதை சொல்ல போறீங்க, பாட்டு படிக்க போறீங்க, அது மட்டும் இல்ல உங்களை பத்தி ஷேர் பண்ண போறீங்க. என் கூட நான் GR 10 மணி வரைக்கும் உங்களோடு நான் இருக்க போறேன். சோ கால் பண்ணுங்க, வளமையான தொலைபேசி இலக்கங்கள் சிறுவர்கள் கால் பண்ணுங்க. குட்டீஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இருக்கு. சோ 0112 2 5 0 0 1 அதே போல 0112 2 5 1 1 கால் பண்ணலாம். குட்டீஸ் மறந்துடாதீங்க, 10 மணி வரைக்கும் GR இருக்க போறேன். சோ நீங்க கால் பண்ணணும், அது மட்டும் இல்ல பாட்டு படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கதை சொல்லலாம். அம்மா அப்பா அல்லது தங்கச்சி அல்லது அக்கா அல்லது தம்பி அண்ணா ஏதாவது உங்களுக்கு கலர்படி செஞ்சா அதையும் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம், நாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் இல்லையா. சோ பாட்டெல்லாம் தரலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்க கேட்டு ரசிச்சுட்டே இருப்பீங்க, அந்த பாட்டை கூட எங்க கூட பாடலாம். சோ மறந்துடாதீங்க, எல்லாருமே எழும்பிருங்க, இந்த பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் எழும்பணும், கால் பண்ணணும். ஓகே, இப்ப பாடல் வருது கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங் ஜிங்

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: என்ன ரேடியோ போயிட்டு இருக்கு? எட்டு மணி 21 நிமிடம் ஆயிட்டு, யாருமே எழும்பில்லண்டா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓகே, கால் பண்ணுங்க, பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் மட்டுமல்ல, சூப்பரான நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களை பத்தி நீங்க கூட சொல்லலாம், கதை சொல்லலாம், பாட்டு படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன பாட்டு நீங்க கேட்டு ரசிச்சீங்களோ அந்த பாட்டு எங்களை ஜிஆர் கூட பகிர்ந்து கொள்ள கூட மாதிரி இருக்கும். சோ நிறைய பேசியும் பேசலாம். நீங்க வந்து கேன் கூட பேசணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். 0-1-2-5-0-0-1-0-1-2-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1- வணக்கம். சரி, ஓகே ஓகே. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இந்த குட்டிக்கு எத்தனை வயசு?
1: 13 வயசுக்கா.
0: அப்படின்னா பரவாயில்ல, நான் நினைச்சேன் பெரிய பிள்ளைன்னு. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: நல்லா இருக்கிறேன். உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புசலாவில இருந்து பேசுறேன்.
0: உங்களோட பேர் என்ன?
1: விஸ்மிதா.
0: வாவ், சூப்பர் நேம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து பாட்டு படிக்கிறது பிடிக்கும்.
0: அப்படியா? வேற
1: வேற கதை சொல்றதெல்லாம் பிடிக்கும்.
0: அப்படியா? உங்களுக்கு இப்ப என்ன பிடிக்கும், அதை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
1: ஐயோ,
0: படிங்க, பாட்டு படிங்க. அப்ப
1: என்ன பாட்டு படிக்கலாம்?
0: என்ன இப்படி சொல்றீங்க? காலையில என்ன சாப்பிடுங்க?
1: காலையில இட்லி.
0: வாவ், சூப்பர். அதோட சேர்த்து எத்தனை கறி?
1: பருப்பு, சட்னி.
0: ஓகே, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க?
1: நான் 3 இட்லி சாப்பிட்டேன்.
0: அப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல? நமக்கிட்டே இது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, முயல் கதை மாதிரி ரொம்ப வேகமா போகணும். இப்ப எல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு இல்ல? சரி, ஏதாவது கதை சொல்லுங்க. அப்ப
1: ஒரு ஊர்ல ஒரு எறும்பும் கொக்கு ஒண்ணு இருந்துச்சான்.
0: ஓகே,
1: இப்ப அந்த கொக்க வேடன் வந்து சுட்டு கொல்ல பார்த்தானா, அப்ப அந்த எறும்பு வந்து அந்த வேடனை வந்து கடிச்சு விட்டுருச்சான். அப்ப அந்த கொக்கு வந்து அந்த எறும்பு தண்ணில தவிச்சுக்கிருந்தனால அந்த எறும்புக்கு இலை ஒண்ணு பிச்சு
0: போட்டுச்சான்.
1: அவ்வளவுதான்.
0: அதுக்கப்புறம் எறும்பு என்னாச்சு?
1: அதுக்கப்புறம் எறும்பு தப்பிச்சிருச்சு.
0: வாவ், சூப்பர். இதுல இருந்து என்ன விளங்குது?
1: நம்ம யாரா இருந்தாலும் உதவி செய்யணும்.
0: ஓகே, நீங்க அப்படி யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா?
1: ஆமா.
0: என்ன உதவி செஞ்சிருக்கீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ்க்கு.
0: அப்ப வீட்டு அம்மா அப்பாக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டீங்க?
1: செய்வேன்.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அம்மா,
0: ஓகே,
1: அப்பா,
0: பேர சொல்லு,
1: தம்பி, அக்கா, எல்லாருக்கும்.
0: ரொம்ப சுட்டியா நீங்க வீட்டை?
1: இல்ல இல்ல,
0: சமத்து பிள்ளை. குளறுபடியில் இல்லாம சொன்னவை எல்லாம் செய்வீங்க. ஏதாவது கேட்டு அடம் பிடிச்சு அம்மா வாங்கி தராம அடிச்ச கதையெல்லாம் இருக்கு?
1: இல்ல இல்ல,
0: யாருமே அடிக்கல. ஏதாவது ஒரு பொருள், ஒரு சாப்பாடு ஏதாவது எனக்கு கொடுத்தாங்க, அதிகமா தாங்க, அப்படி எல்லாம் சண்டை பிடிக்க
1: மாட்டீங்க?
0: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். எங்கெங்க இருந்தீங்க? நல்ல பிள்ளை. எதிர்காலத்துல என்ன வரணும்னு ஆசையா இருக்கு? டாக்டர் ஆவா, இன்ஜினியர் ஆவா? பாடல் வரது யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேரு சொல்லுங்க.
1: அம்மா சந்திரிகா, அப்பா தாமோதரன், அக்கா கவிஷாலினி, தம்பி யுவன்சாய்.
0: வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல சூப்பரான ஒரு ஆர்ஜியா வரணும். ஓகேவா?
1: தேங்க் யூ அக்கா.
0: ஓகேடா, பை டார்லிங்.
1: பை அக்கா.
0: ஓகே. சந்திரமுகி திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் கொக்கு பரபரப்பு.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய
1: மறவாதீர்கள். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜனநாயகம் திரைப்படத்து பாடல யாரு ரொம்ப விரும்பி கேட்ட அந்த குட்டி யாரு அப்படின்னு சொன்னா கயான் பேபி. கயான் பேபிக்காக அவங்களோட மாமி கஞ்சா பாரிஸ் இந்த பாடல ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுனால இந்த பாடலை நாங்க

0: அழகான ஒரு குட்டி வந்திருக்காங்க. வணக்கம் குட்டி. உங்களோட பேர சொல்லுங்க சத்தமா. வாவ் சூப்பர். அம்மோட பேர் என்ன? சாப்பிட்டீங்களா காலையில? என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ் வாவ். அப்ப நிறைய கதை உங்களுக்கு தெரியும், பாட்டு தெரியும். எனக்கு ஜிஆருக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். யாரு சொல்லி கொடுத்தாங்க இந்த
1: கதையை?
0: ஓகே, டீச்சர் பேர் என்ன? ஓகே, நீங்க அடம் பிடிச்சு ஸ்கூலுக்கு போவீங்களா இல்ல அழக்க போவீங்களா ஸ்கூலுக்கு? நல்ல பிள்ளையா போவீங்க. என்ன லீவ் எல்லாம் போட மாட்டீங்க? ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அம்மாவை கரைச்சு பண்ண மாட்டீங்களா? நல்ல பிள்ளை. எதிர்காலத்துல என்னவா வரணும் நீங்க? டாக்டரா வரணுமா, இன்ஜினியரா வரணுமா?
1: டாக்டர்.
0: வாவ், வந்த ஊசி போடுவீங்களா எங்களுக்கு எல்லாம்?
1: ஆமா.
0: ஊசி போட்டா தானே வரதும் எங்களுக்கு சோமாவும். என்ன சரி, ஓகே ஓகே. யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பேரை சொல்லுங்க.
1: அப்பா.
0: ஓகே. அப்புறம்
1: சீதாராம்.
0: ஓகே.
1: தீபிகா.
0: ஓகே.
1: சனிக்ஷா.
0: ஓகே, நன்றி, பாய். அடுத்த சனிக்கிழமை பேசலாம். ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ. ஓகே குட்டி, பாட்டு வருது. சரி, இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்கள் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கால் பண்ணுங்க, பேசலாம். இது குட்டீஸ் உங்களுக்கான உலகம், மிஸ் பண்ணிடாதாங்க. சோ பெரியவங்க கால் எடுத்து கொடுங்க, நீங்க பேசிடாதீங்க. ஓகே, அவங்களுக்கு பேச வேண்டிய நேரம் தானே இது. சோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என் கூட பேசலாம். அது மட்டும் இல்ல, என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே கூட ஜிஆர் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சூப்பரான பாடல் வேணுமா கேட்கலாம். அவங்க பாட்டு படிக்கணுமா அதையும் நான் கேட்க தயாரா இருக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் எடுக்கணும். என்னத்துக்கு? சிறுவர் உலகத்துக்கு நீங்க பேசணும். பூஜ்ஜியம் 1 2 5 5 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2

0: அறிந்தால் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேர்மை பொழுது காலை 8:43.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: 102.6 102.8 வசந்தத்தின் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுவர் உலகம். சோ கால் பண்ணுங்க, 10 மணி வரைக்கும் ஜிஆர் இணைந்திருப்பேன். நீங்க கூட கதை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லலாம், எதிர்காலத்துல நீங்க என்னவா வரணும் அப்படிங்கிற ஆசைப்படுறீங்க அதையும் நீங்க கூட சொல்லலாம். இன்னும்லாம் இருக்கோ அதையும் நீங்க எனக்கு கூட கால் பண்ணி பேசலாம். சோ பாட்டு கேட்கலாம், என்ன பாட்டு அப்படிங்கறதையும் நீங்க யாருக்கு கேட்க போறீங்க அப்படிங்கறதையும் எக்கச்சக்கமாக நீங்க இப்ப எங்க கூட பேசலாம். காலையில எலும்பட்டு எலும்பிடுங்க, பிளீஸ் கால் பண்ணுங்க. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டி வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது?
2: அபிஷ்கா.
1: அபிஷ்கா, எவ்வளவு நாளைக்கு பிறகு பேசுறோம் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து பேசுவீங்க அம்மா? ஓகே, வீட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? என்ன பாடம் பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா பிள்ளப்ப. ஓகே, அப்ப நீங்க நிறைய கதை சொல்லுவீங்க தானே? பாட்டு பாடுங்க, நான்
2: கேக்குறேன்.
1: என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, பாட்டு கேப்போமா? யாரெல்லாம் இருக்கிறாங்க பேரு சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேரையும் உங்களுக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். பாட்டு அவ்வளவுதானா? ஓகே, நன்றி, பாய் டார்லிங். ஓகே, இப்ப நாங்க ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். ஓகே, ரெடியா கேக்குறதுக்கு நீங்க எல்லாரும். என்ன கதை அப்படின்னு சொன்னா, ரெண்டு ஆடுகள், ஓகே, பாலம், இதுதான் கதையோட பேரு. ஓகே, என்ன கதை அப்படிங்கறத நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன பாலம், ஒரு ஆடு இந்த பக்கம் இருந்து போகுதான், இன்னொரு ஆடு அந்த பக்கம் இருந்து வருதான். அப்ப என்ன செய்யும் ரெண்டு ஆடும் முட்டிக்கிட்டு? அப்போ ஒரு ஆடு சொன்னுச்சா, நீ போ, நான் போக மாட்டேன்னு சண்டை பிடிச்சிச்சா. நீ ஃபர்ஸ்ட் போ, இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்ட்டு ரெண்டு ஆடும் அந்தந்த பக்கம் போகாம ஒரே இடத்துல நின்று முட்டிக்கு சண்டை பிடிக்குதா. அப்போ கடைசியில் ஒரு ஆடு கீழே விழுந்து அப்படியோ கீழே விழுந்துட்டான் அந்த சண்டை போட்டதுனால. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, விட்டு கொடுத்து வாழ்ந்தா சண்டை வராது, அனுசரித்து போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் போங்க ஆடு, அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் தானே? அந்த ஆடுக்கு சண்டை போட்டு கீழே விழுந்து காயம் வந்திருக்கு, அதுதானே? ஓகே, சூப்பரான ஒரு கதை. இதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட நிறைய கதை இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்போ நாங்கள் ஒரு பாட்டு கேட்கலாம்.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.

நேர்கள் தொடர்ந்து மிளந்திருக்கலாம் வசந்தத்தின் நீங்க கேட்டுட்டீங்கிறது 102.6 102.8 சிறுவர்களுக்கும் ஓகே குட்டீஸ் அடுத்த மனிதெல்லாம் சூப்பரா நிறைய கதை சொல்லலாம் ரெடியா இருங்க எங்கேயும் போயிடாதீங்க இப்ப நேரத்தை பாத்துட்டு வரலாம் ஓகேவா நேர்மை பொழுது காலை 9 மணி 1 நிமிடம்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 42 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தியத்தலாவ ரயில் நிலையத்திற்கு அருகில் பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கிரேட்டர் மான்செஸ்டருக்கு அருகிலுள்ள பரந்த சதுப்பு நில பகுதியில் பரவி வரும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்தும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் இரவு காட்டு தீ முதலில் பரவத் தொடங்கியிருந்ததிலிருந்து ட்வின்ஸ்டில், ஹாலிங்வர்த் மற்றும் வூலிபிரிட்ஜ் கிராமங்கள் மீது அடர்த்தியான புகை மடலங்கள் சூழ்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் தீயணைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

இதே வேலையா போச்சு.

0: ஓகே, இந்த மனதளத்திலும் சுபராய் வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டே வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ கால் பண்ணுங்க, பேசலாம். ஓகே, 0112725 கதை போல 0112725 கால் பண்ணலாம். இப்ப கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பாட்டு
0: தெரியும் சொல்லுங்க.
1: பாடுங்க,
0: நான் கேக்குறேன்.

0: சாரை திரு உயர்ந்த அறிவை பெற்று சாரை சாரையாகவே சரி தீராமல் எறும்புகள் போராமாக சென்றுமே உழைத்து தின்னும் மலகுப்பார்.
1: வாவ், சூப்பர் சூப்பர். யாரு சொல்லி கொடுத்தாங்க?
0: டீச்சருங்க.
1: ஓகே, டீச்சர் பேரை சொல்லுங்க பார்க்கலாம்.
0: நிர்மலா.
1: ஓகே ஓகே ஓகே. நிறைய கதை சொல்லி கொடுப்பாங்களா?
0: ஆமாங்கக்கா.
1: ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
0: அப்பா, அம்மா.
1: ஓகே.
0: தாத்தா.
1: ஓகே. எதிர்காலத்துல நீங்க என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அல்லது கதை அல்லது வீட்டுல என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்படிங்கிற அந்த குறும்புத்தனத்தை கூட நீங்க ஜிஆர் கூட பேசலாம். கால் பண்ணுங்க. எலும்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல எலும்பாம இருந்தா வீட்டை அடிதான் விழுவும். அம்மா அப்பாவோ இல்லவோ அக்காவோ அண்ணாவோ யாராவது இருந்தா ஏன் நீ இன்னும் எலும்பல அப்படின்னு சொல்லிட்டு அடி விழுவும். ஆனா குட்டீஸ் எல்லாம் நாங்க தான் பெரியவங்க, தூங்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் தூங்குறோம், இன்னும் கொஞ்சம் தூங்குறோம், பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கேஞ்சுவோம். ஆனா நீங்க அப்படியெல்லாம் இல்ல, நல்ல பிள்ளைகள். ஏன்னா காலையில எலும்பிடுவீங்க. சில பேர் 3 மணிக்கு எலும்பிடுவாங்க, சில பேர் 5 மணிக்கெல்லாம் எலும்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பேசின குட்டீஸ் எல்லாம் 5 மணிக்கெல்லாம் எலும்பிருந்தாங்க இல்லையா. ஸோ காலையில் எலும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதே போல குறும்புத்தனமா விளையாடிட்டு அட்டை கசம் பண்ணுவீங்க. நாங்களாம் அப்படி இல்லை, சாப்பிட்டோமா நைட்டுக்கு நல்லா சாப்பிட்டா விடிய விடிய தூங்குவோம். அப்படி இல்லைன்னா காலையில எலும்பியும் எதுவுமே செய்யாம போனை பார்த்துட்டு இருப்போம். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கிளாஸுக்கு போவீங்க, பாய்ப்பெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க இல்லையா. ஸோ இப்ப இந்த மணித்தேலத்துல நீங்க கதை கேட்க போறீங்க. என்ன கதை அப்படின்னு சொன்னா, உழைப்பாளி எறும்பு அண்ட் சோம்பேறி வெட்டிக்கிளியும் இருந்துச்சான். ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. உழைப்பாளி எறும்பு சோம்பேறி வெட்டிக்கிளியுமா. மழைக்காலம் வருவதற்கு முன்னாடியே எறும்பு சாப்பாட்டை சேர்த்து வச்சிருச்சான். ஓகே, வெட்டுக்கிளி பாட்டு பாடி கூத்தடிச்சுட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி ரொம்ப ஜாலியா, இல்லை எதுவுமே பண்ணாம, எதுவுமே செய்யாம, படிக்காம, ஒன்றுமே செய்யாம, அக்கறை இல்லாம ஊர் சுத்தி தெரிஞ்சிச்சான். ஓகே, பாட்டு படிச்சு ஜாலியா. அது மட்டும் இல்ல, மலை எறும்பு என்ன பண்ணிச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டு அம்மா அப்பா சொல்றது இல்லை கேட்டுட்டு நல்ல பிள்ளையா இருந்துச்சான். ஓகே, அப்ப மழை வந்துருச்சு. இப்போ மழை வந்ததும் எறும்பு வீட்டுல சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அப்போ வெட்டுக்கிளி பசியில வாடினுச்சா. ஐயோ, பசிக்குதே, வெளியில போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்துச்சான். இதுல இருந்து என்ன விளங்குது, இருக்கும் போது உழைக்கணும். ஓகே, நம்ம ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும் போது அம்மா அப்பா சொல்ற மாதிரி கிளாஸுக்கு போகணும், ஏலி எழுமணும், நல்லா சாப்பிடணும், விளையாடணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்ப பண்ணாதான் நாங்க எதிர்காலத்துல டாக்டரா வந்துட்டு நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா கார் இல்ல அல்லது அழகா போகலாம் இல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா அம்மா அப்பா சொல்லாத கேட்காம லேட்டா எழும்பி கிளாஸுக்கு போகாம அதே போல டைமுக்கு சாப்பிடாம எப்பவுமே விளையாட்டு போனுண்டு இருந்தா என்ன நடக்கும், படிக்க மாட்டோம். அப்போ பாடத்துல ஃபெயில் பண்ணிடும். ஃபெயில் பண்ணனாம எப்படி டாக்டர் ஆறுது? அப்ப சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சா தானே காசு வரும், சாப்பாடு வாங்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகே, அது மாதிரி தான் சோம்பரித்தனம் பட்டினி தான் தரும். ஓகே, இதுதான் எறும்பும் அண்ட் வெட்டுக்கிளியிடையும் கதை. சூப்பரான கதை தானே, கேட்டீங்க தானே. இதே மாதிரி நீங்களும் கதை சொல்லணும். ஓகே, இப்ப கால் பண்ணலாம். இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு வரோம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப பாட்டு வருது, கேளுங்க.

0: ஓகே, வேற மாதிரி பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வலிமை திரைப்படத்துக்காக தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 9:22.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு

ஓகே, மோனிகா பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்குங்கள. எல்லா குட்டீஸும் எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு வந்த காலத்துல இருந்து மோனிகா மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே இருப்பீங்க. அது நான் நிறைய தடவை நிறைய குட்டீஸ் பாடுறது கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால தான் வந்து பாட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்பெஷலா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, அது யாரு அப்படின்னு சொன்னா கன்சா குட்டிக்கு தான் அந்த பாட்டு. ஓகே, சூப்பர் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறது வாசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது உங்களுடைய உலகம். சோ சூப்பரா கதை சொல்லலாம், பாட்டு படிக்கலாம், என்னெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜிஆர் கூட பேசலாம். சோ கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112750501க்கு. ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு பென் எடுத்துக்கங்க, போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அம்மா கிட்ட கொடுத்து கால் எடுத்து பேசுங்க. ஓகே, 0112275111க்கு கால் பண்ணுங்க. ஃபேஸ்புக் கூடாகவும் நீங்க உங்களோட பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம். நான் தாரத்துக்கு தயாரா இருக்கிறேன். 10 மணி வரைக்கும் உங்க ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கும். சோ சூப்பரா கதை சொல்லலாம், நிறைய குட்டீஸ் வாங்க. உங்களுக்கு நிறைய குட்டீஸ பாக்குற போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, காலையில எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா சில குட்டீஸ் வந்துட்டு எலும்பி அட்டகாசம் பண்ணுவாங்க. இப்போ எங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? சத்தமா பேசலாமே. ஜியாருக்கு கேக்குது இல்ல? அப்ப ஜியாருக்கு கேட்காட்டி எவ்வளவு பேருக்கு கேட்காதே. ஹலோ, ஓகே, எங்க இருந்து உங்களோட பேரை திரும்பவும் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன சாப்பிட்டீங்க காலையில? வாவ், சூப்பர், நல்லா சாப்பிட்டீங்க தானே? ஓகே, என்ன ஜிக ஒரு கதையோ பாட்டோ உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாட்டு? ஜியாருக்கு என்ன பாட்டு தெரியும்? உங்களுக்கு தான் நிறைய பாட்டு தெரியும். ஏதாவது பாட்டு படிங்க. அவ்வளோதானா? சரி, வேறு பாட்டு படிங்க பார்க்கலாம். என்ன கிரியேட் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வா வா, அடுத்த முறை டீச்சர்ட்ட கேட்டு நிறைய கதை சொல்லி கேளுங்க. ஓகேவா? நிறைய கதை கேளுங்க. அம்மா கிட்ட இல்லாட்டி அப்பா கிட்ட அக்கா மாதிரி இருந்தா எல்லாருக்கிட்டையும் கதை பாட்டெல்லாம் கேட்டு நல்லா அடுத்த முறை நீங்க அடுத்த சாட்டர்டே ஜிஆர் வருவேன். 8 to 10 வரைக்கும் நீங்க கால் பண்ணலாம். சூப்பரான ஒரு கதை சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்ப யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க நம்ம பாட்டு கேட்போம் சொல்லுங்க. ஓகே, சிறுவர்களுக்கான உலகம் இது, சிறுவர் உலகம். சூப்பரா ஜாலி அட்டகாசமான நல்ல பாடலாம் நீங்க கேட்கலாம். சோ அதே மாதிரி நீங்க எனக்கு கதை சொல்லலாம், பாட்டு படிக்கலாம், என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் ஜிஆர் 10 வரைக்கும் தான் உங்க கூட இருப்பேன். ஓகேவா? இப்ப நாங்க அரண்மனை போல இருந்து அச்சோ அச்சோ அச்சோ அச்சோ, அம்மா அப்பா வீட்டை யாராவது அடிச்சா இப்படித்தானே கத்துவோம் இல்லையா? அந்த பாட்டு கேட்டுட்டு வரலாம். ஓகேவா?

நேரம் 9:35. You hold the key to my heart. Wasn't the FM. Wasn't the FM. காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: கே ஜனநாயகம் திரும்பதுக்காக நல்ல நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அப்புறம் ஜியர் பாய் டாடா டேக்கே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப கதை சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த சாட்டர்டே தான் நான் வருவேன், 8 to 10. அதுக்கு பிறகுதான் நீங்க கதை சொல்லணும். ஓகே, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம் வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம் வணக்கம், யார் இது? ஹலோ, சத்தமா பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது இல்லையே. உங்க பேரு? ஓகே, உங்க பேர் என்ன? ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், சூப்பர். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: புத்தளம்.
0: ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: பாட்டு கேக்க போறேன்.
0: ஓகே, பாட்டு படிங்க. யாரு பக்கத்துல இருக்குறது? அம்மாவா?
1: படிங்க.
0: பாட்டு படிக்கணும். ஓகேவா? இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேப்போம்? சரி, பாட்டு தாரு. யாருக்கு எல்லாம் பாட்டு வேணும் சொல்லுங்க. ஓகே, நன்றி, பாய். ஓகே, தேங்க்யூ, லவ் யூ. ஓகே ஓகே ஓகே டார்லிங். ஓகே, நாங்க அந்த பாட்டை அடுத்த முறை கொடுக்கலாம். ஓகே, இந்த பாட்டுக்கு பிறகு கொடுக்கலாம். இப்ப நாங்க ஒரு புச்சி பாட்டு கேட்டுட்டு வருவோம். ஓகேவா? ஓகே, நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டே இருக்கிறீங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: இந்த வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மிஸ் கின்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஓகே, சூப்பராக இணைந்திருந்தும் சிறுவர் உலகம் கேட்டுட்டு நிறைய பேர் நிறைய குட்டீஸ் இணைந்துதான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கதையெல்லாம் சொல்லி சந்தோஷமா ஜாலியா அந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்தும் சிறுவர் உலகம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் வருவேன், 8 to 10. ஸோ நீங்க ப்ரிப்பேர் ஆயிருங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு சொல்ல போறீங்க, கதை சொல்ல போறீங்க அப்படிங்கறது ரெடி பண்ணி அடுத்த சாட்டர்டே நம்ம மீட் பண்ணலாம், நிறைய பேசலாம், கதை சொல்லலாம், என்னென்னலாம் சொல்ல நினைக்கிறீங்க அதை ஜியாரக்குடன் ஷேர் பண்ணலாம். ஓகே ஓகே, ஒழுக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். அதுக்கு முதல்ல பேஸ்புக்காக ஹாய் அக்கா பவாக்காக சிந்து குட்டிக்காக ஒரு சாங் தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. டிலானி பெருமாள் வந்திருக்கிறார், வணக்கம் சொல்லி. அக்கரைப்பேட்டு போப்டேல நிசார் வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. மும்தாஜ் அண்ட் ஜோய் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நாகராஜன் சொல்லிருக்கிறாரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. அவர் ஜி ஆர் நலமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்குடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருள்மொழி சொல்லிருக்கிறாங்க. காளிமுத்தும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பணிபுரம் மணிக்கணன் குட் மார்னிங் சொல்லி அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லாரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் பேரும் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு. ஓகே ஓகே, ஒழுக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். மறந்துடாதீங்க, இந்த சாட்டர்டே சண்டே ரொம்ப ஜாலியாக நீங்கள் உங்கள் வசந்தத்தோடு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி டிஃப்ரெண்டான புது புது ப்ரோக்ராம் எல்லாம் வர காத்துட்டு இருக்கு. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வசந்தத்தோடு கிடைந்து டிஃப்ரெண்டான புது புது ப்ரோக்ராம் எல்லாம் வருது, அதை கேட்டு இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஜாலியாக வசந்தத்தோடு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நீங்க கேட்க போறது வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோத்து வழங்க உங்களுடன் புவனேஷ் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த எல்லா குட்டீஸுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜிஆர். தொடர்ந்து சந்திக்கலாம். ஓகே, லவ் யூ கைஸ், லவ் யூ குட்டீஸ். ஓகே, ஸ்டேடன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கமும் அந்நாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியை மையமாக கொண்டே ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த புதன்கிழமையும் வெனிசுவேலாவில் 7.5 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தின் காரணமாக இதுவரையில் 920 அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளின் இடிபாடுகளுக்குள்ளிருந்து மேலும் 243 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த நிலநடுக்கங்களினால் 3360 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. நிலநடுக்கத்தினால் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே நிலநடுக்கம் மீட்புப் பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளுக்காக பல சர்வதேச மீட்புப் பணியாளர்களும் வெனிசுவேலாவிற்கு சென்றுள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு தெரியும், காலை வேளையிலேயே மக்களுக்கு தேவையான, எங்களுடைய நேயர்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை கொண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், முன்னோட்டத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கர்ப்ப காலங்களில் பெண்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அதை சரியான முறையில் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு எவ்வாறு பாதிப்புகள் ஏற்படும் என்று பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய வைத்தியர் வந்திருக்கிறார். சீமாட்டி சிறுவர் வைத்திய சாலையின் வைத்தியர் வகிசன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் புவனி சார். இன்று வந்து வசந்தம் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று நாங்கள் பல விடயங்களை கதைக்க இருக்கின்றோம். அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கம். இன்று வந்து நாங்கள் இந்த, அதாவது எங்களுடைய கற்பகாலத்தில் எவ்வாறான முறைமைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அவ்வாறு கடைபிடிக்காத பட்சத்தில் என்னென்ன வகையான விளைவுகள் குழந்தைகளுக்கு ஏற்பட போகின்றது, குழந்தைகளுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றதுன்னு சொல்லி நாங்கள் விளக்கமாக கதைப்போம்.
0: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள், பல விடயங்கள் நாங்கள் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு

0: கலையின் வைத்தியர் வகிசன் அவர்கள் வந்திருக்கிறார். சார், முதலாவது கேள்வியாக சார், அதாவது கர்ப்ப காலங்களில் பெண்கள் இந்த மாதிரியான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும்.
1: ஆமாம், உதாரணமாக நாங்கள் அதாவது கர்ப்பகாலம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அங்கே வந்து தாயினுடைய உடல் நலத்தோடு அங்கு வந்து சேயினுடைய உடல் நலமும் தங்கி இருக்கின்றது. அப்ப எங்களுடைய சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய உணவில் இருந்தே நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய நிறை உணவு அதாவது சமநிலை உணவை நாங்கள் சாதாரணமாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அதே போல மருந்துகள் நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு வைத்திய நிபுணரை இதுக்குரிய வைத்திய நிபுணரை நாங்கள் நாடி வியோஜியை நாங்கள் காணுகின்ற போது அவர்கள் எங்களுக்கு எவ்வாறான உணவுகள் எவ்வாறான மருந்துகள் எடுக்க வேண்டும். அதே நேரம் சிலருக்கு வந்து அந்த கர்ப்ப காலத்தில் பிரஷர் சில வழியில் அதிகரிக்கலாம் அல்லது டயபெட்டிக் வரலாம். இதில் வந்து தற்காலிகமாக சில சில பிரச்சனைகள் இருந்து பிறகு இல்லாமல் போகும். ஆகவே எங்களுடைய வைத்திய நிபுணர் அந்த வைத்தியரின் ஆலோசனைப்படி இப்ப எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டும் அல்லது எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நீங்கள் பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க வேண்டும் அல்லது யூரின் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய அயன் லெவல் அதாவது சில ஆண்களுக்கு அனீமியா வரும் அதாவது குருதிச்சோகை நோய் அதாவது அவர்களுடைய அயன் குறைகின்ற போது அவர்கள் சோர்வாக
0: இருப்பார்.
1: அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் நாங்கள் அந்த ஒரு சரியான ஃபாலோ அப் ஒன்றை வைத்தியருடன் நாங்கள் செய்து கொண்டு போகின்ற போது எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். இதை நாங்கள் சரியாக நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் போகின்ற போது நாங்கள் ஒரு உதாரணத்தோடு கதைக்கின்ற போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ஸ்பைன பைஃபீடா அதாவது குழந்தை ஒரு 22 அதாவது கருத்தறுத்ததில் இருந்து 22 28 நாளைக்குள்ளதான் எங்களுக்கு முள்ளந்தண்டினுடைய அந்த நியூரல் டியூப் சொல்லுவார்கள் அது வந்து உருவாகிறது வந்து எங்களுக்கு
0: அந்த நாட்கள்
1: ஒரு மாத காலம் பகுதியில் தான் அது உருவாகின்றது. அப்ப அவ்வாறு அந்த காலகட்டத்தில் கற்பம் தரித்ததில் இருந்து போலிக் அசிட்டை எடுக்க சொல்லுவார்கள். அப்ப அவ்வாறு அந்த காலகட்டத்தில் சரியான முறையில் அந்த போலிக் அசிட்டை எடுக்காத சந்தர்ப்பங்களில் அதாவதுதான் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுகின்றார்கள். அப்ப அதை எடுக்காத பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைக்கு அந்த முள்ளந்தண்டு பின் இது வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாது அந்த வெளித்தள்ளல் ஒன்று தெரியும் அதாவது வெளியில பார்த்தா ஒரு சிஸ்ட் மாதிரி ஒரு வெளியில ஒரு கொப்பளம் மாதிரி முள்ளந்தண்டுக்கு பின்னுக்கு வந்து முதுகுக்கு பின்னுக்கு வந்து ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும். அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்னு சொன்னா அதனுடைய வகைகள் இருக்கின்றது அதை பொறுத்து சில வேளை அந்த குழந்தைக்கு அந்த எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதற்கு கீழுள்ள பகுதி வந்து செயலிழந்து போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனுடைய தன்மைகளை அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அதை நாங்கள் வகைப்படுத்தலாம். நான் ஏன் அந்த உதாரணத்துக்கு சொன்னேன்னு சொன்னால் நாங்கள் எடுக்க ஒரு சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம் வந்து அந்த குழந்தையினுடைய
0: எதிர்காலத்தையே
1: பாதிக்கின்றது. அப்ப நாங்கள் அதை சரியான முறையில் நாங்கள் அதை எடுக்க அதே மாதிரி அந்த வேறு ஃபேக்டர் பார்க்கக்குள்ள டயபெட்டிக் இருக்கிற ஆக்களுக்கு வரும் அடுத்தது உடற்பருமன் அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு வரும். அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் நாங்கள் எங்களுடைய அந்த கர்ப்ப காலத்தில் நாங்கள் இருக்கின்ற போது அதை நாங்கள் கவனமாக ஒரு சரியான ஒரு மருத்துவ ஆலோசனையோடு நாங்கள் செல்ல வேண்டும்.
0: நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவர்களுக்கு என்னென்ன நோய் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு நிச்சயமாக இன்னொரு விஷயம் டாக்டர் மருத்துவரிடம் எல்லா விடயத்தையும் சொல்ல வேண்டும் இல்லையா?
1: கட்டாயம் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றத போனே அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சிலருக்கு வந்து தங்களுக்கு சிறு வயதில் வந்து ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை அதாவது தங்களுக்கு ஓட முடியாது அல்லது களைப்பு இருக்கின்றது இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கார்டியோலஜிஸ்ட் அதாவது இருதய சம்பந்தமான ஒரு நிபுணரை காட்டி அதுகளெல்லாம் நாங்கள்
0: சரியாக செய்ய வேண்டும். சிறப்பாக இருக்கும். இன்னும் பல விடயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. Yo, one that you wanna listen to.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: காலை பொழுது சிறப்பிக்கும் வசந்த பார்வை நிகழ்ச்சியுடன் எங்களுடைய வைத்தியர் வகிசன் வைத்தியர் அவர்கள் இணைந்திருக்கார். சார், இன்னொரு கேள்வி இருந்து நாங்கள் நோய்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சில நோய்கள் இருக்கிறது, இந்த நோய்கள் இருக்கும் போது, இந்த ஆபத்து இருக்கும் போது நீங்கள் கர்ப்பம் தரிப்பது அவ்வளவு பொருத்தமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில நோய்கள் இருக்குது இல்லையா, அது எந்த மாதிரியாக நீங்கள் சொல்கிறீர்கள்?
2: நிச்சயமாக போனேன் சார். அதாவது இப்போ கர்ப்பம் தரித்ததில் இருந்தால் அல்லது கர்ப்பத்திற்கு முன்னுக்கே எங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, அல்லது எங்களுக்கு களைப்பு இருக்கின்றது, அல்லது எங்களுக்கு கூட தூரம் நடக்க முடியாமல் இருக்கின்றது, அவ்வாறான பிரச்சனை இருக்கின்ற போது நீங்கள் அவ்வாறு அந்த காலகட்டத்தில் நீங்கள் வைத்தியத்தை சொல்லணும், இப்படி இப்படி எனக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுகின்ற போது ஒன்று கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்து அது அந்த அதுக்குரிய இருதய நோய் வைத்திய நிபுணர்கிட்ட காட்டி அதுக்குரிய எக்கோ டெஸ்ட் அல்லது ஈசிஜியோ அந்த வைத்தியரின் ஆலோசனையோடு அவர் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவார் இவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது, அப்போ உங்களுக்கு அதனால் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா, அப்போ அதை கொண்டுதான் நாங்கள் அடுத்த அவ்வாறு இருந்தும் சில சிலாக்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் அந்த நேரம் அதிகமாக கூடுதலாக இருக்கும், அப்போ அதற்குரிய மருந்துகளோடு நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையோடு நாங்கள் இதழி கொண்டு போகலாம்.
1: நிச்சயமாக உண்மையிலே ஒரு நல்ல பதில், முக்கியமான கேள்வி, எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி தான் அந்த கேள்வி, ரொம்ப நன்றி டாக்டர். அதே போல அதுலேயே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, அநேகமான விடயங்களை பார்த்திருக்கிறேன், வைத்தியர்கள் சொல்லவும் கேட்டுக்கிறேன். ஒன்று, சிசுவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னு சொன்னால் தாயை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுவார்கள். இது இதன் பின்னணியில் வருகின்ற விஷயம், ஆரம்பத்தில் பார்க்காமல் விட்டு அவருடைய அந்த தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இப்படி வருகின்ற பிரச்சனை, வேறு எதுவும் இருக்கிறது அதில்?
2: நிச்சயமாக அதை பற்றி தான் நாங்கள் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நிலை, அதாவது எங்களுடைய கற்பம் தெரிந்ததிலிருந்து எங்களுக்கு வந்து சாதாரணமாக 40 கிழமை, அதாவது 40 வீக்ஸ் சொல்லுவார்கள். இதனுடைய தன்மை வந்து ஒவ்வொரு அதனுடைய தன்மை இதுகளை பொறுத்து வித்தியாசப்படும், சிலருக்கு ஏழியாக இருக்கலாம், சிலருக்கு பிந்தலாம். அப்ப இது வந்து சாதாரணமாக ஒரு 32 வீக்குக்கு முன்னுக்கே இதாண்டுகின்ற போது அதை நாங்கள் ப்ரீமெச்சுவர் பேபின்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தை வந்து முன்னரே எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் சிலதுகள் இருக்கின்றது, தாயினுடைய ஏலாம் இருக்கலாம், அல்லது குருதி அமுக்கம் அதிகரித்து, அல்லது இந்த பன்னீர் குடம் முடையிறன்னு சொல்லுவார்கள், அவ்வாறான அத கம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தாயினுடைய இதை குழந்தையை நாங்கள் காப்பாற்றுவதற்காக நாங்கள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை மிஞ்சி நாங்கள் இப்போ அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இந்த மூளை முடக்குவாதம் உள்ள குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு இவ்வாறான பிரச்சனை, அதாவது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டால் வித்தியாசமான அதாவது மூளைக்கு செல்லுகின்ற குருதி போற ஆக்சிஜன் அளவு போதாமை, அது எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அந்த குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது நடக்கலாம், அல்லது குழந்தைய வயிற்றிலிருந்து வெளியே எடுக்கின்ற தருவாயில் நடக்கலாம், அல்லது குழந்தை பிறந்த பின்னர் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இதுல குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த தாய்க்கு வந்து ருபெல்லா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், சைட்டோமேகல, சிம்ப்ளெக்ஸ் இவ்வாறான வைரல் இன்ஃபெக்ஷன் உண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற போது ஏதாவது தடக்கி விழுந்த அதுகள் வந்து நாங்கள் சொல்லணும் வைத்தியத்தை, அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை வைத்தியத்தை நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதை விட தாய் அதாவது தாயினுடைய வயிற்றிலிருந்து எடுக்கின்ற தருவாயில் சில வழியில் குழந்தையினுடைய பருமன் பெரிதாக இருக்கின்ற போது எடுக்கின்ற போது அந்த ஃபோர்செப் ஆயுதம் போட்டு எடுக்கின்றேன்னு சொல்லுவார்கள், அவ்வாறு எடுக்கின்ற போது எடுக்கின்ற தருவாயில் ஏதாவது அந்த குழந்தையினுடைய மூளையின் இதை தாக்கக்கூடியதாக இருக்கலாம். அதில் எடுத்தவுடன் குழந்தை சில சொல்வார்கள் அழணும் என்று, அழாமல் இருக்கின்ற போது மூளைக்கு செல்கின்ற அந்த ஆக்சிஜன் இது ஹைபோக்ஸியான்னு சொல்லுவாங்க, அப்போ அதனால அந்த பிரச்சனை வரலாம். அல்லது பிறந்த பின்னர் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனோ அல்லது ஜாண்டிஸோ இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றவோ, அல்லது விழுந்து ஏதாவது காயங்கள் தலைக்காயம் ஏற்படுறதோ, இதுகளால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மூளை முடக்கு வாதம் என்ற பிரச்சனை வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு.
1: நிச்சயமாக டாக்டர் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைத்தீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
0: உலகின்

மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கர்ச்சி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணேன். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணி நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் காப்பு.

0: உங்கள் காக்கும் அத்துமைத்தான் அச்சா.
1: வசந்த பார்வை நிகழ்ச்சி உருவாக்கிகள் நிகழ்ச்சியில் எங்களோட வைத்தியர் சீமாட்டிசி வைத்தியசாலையின் வைத்தியர் வகிசன் அவர்கள் இணைந்து கொண்டு பல விதங்களை தகர்த்து கொண்டிருக்க சார். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் என்னுடைய சிறு வயது காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு பலதரப்பட்ட வித்தியாசமான கதைகள் வந்து கொண்டிருக்கோம். அதாவது கர்ப்ப காலங்களில் ஒரு சிலர் சொல்வார்கள், வேலை செய்ய வேண்டும், குனிந்து நிமிந்து வேலை செய்ய வேண்டும், தண்ணி குடம் தூக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படாத, நீ ஏன் கஷ்டப்படாத, மாடிப்படி ஏறாத அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் மருத்துவ ரீதியான தெளிவுபடுதல் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நிச்சயமா நல்ல கேள்வி போனேன். என்னன்னு சொன்னா, இது வந்து இப்போ அதாவது அன்றைய நாங்கள் எப்பயுமே ஒருக்கா நாங்கள் யோசிப்போம், முன்னைய காலம் அல்லது இந்திய காலம், காலத்து காலம் நாங்கள் மாறத்தான் வேண்டும். ஆனால் சிலதுகளில் வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக கூட சிலதுகள் நன்மையும் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இன்றைய காலகட்டத்தில், அதாவது முந்தினதை சொல்கிறத விட இன்றைய காலகட்டத்தில் வந்து இலங்கையில் இப்போ இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளில் அதிகமாக அந்த பிரெக்னன்சி டைமில் ப்ரீநேட்டல், அதாவது பிரெக்னன்சிக்கு, அதாவது இந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னர், அதுக்கு பிறகு போஸ்ட் நேட்டல், அதாவது குழந்தை பிறந்த பின்னர், அந்த தாய் வந்து உண்மையாக இயன் மருத்துவர் இந்த பிசியோதெரபி இது போய் எக்ஸசைஸுகள் ஃபாலோ பண்ண வேணும். அவர்களுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுப்பாரு, இது இது செய்யணும். சிலர் யோகா செய்வார், சிலது சில இதுகளில் வந்து எக்ஸசைஸ், அதுக்குரிய சரியான முறைமையான பயிற்சி
1: பயிற்சிகள்.
2: அதே இந்த பயிற்சிகள் அல்லது இந்த பிசியோதெரபி இதுகள் நாங்கள் உண்மையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அதை பற்றியும் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். பின்னர் அதாவது கர்ப்பகாலத்தின் பின்னர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தடுப்பதற்கு, உதாரணமாக நாங்கள் அவர்கள் கர்ப்பகாலத்தில் வந்து அவர்களுடைய தங்களுடைய வெயிட்டோடு குழந்தையினுடைய பாரமும் சேருகின்ற போது வயிறு வந்து முன்னுக்கு வருகின்றது. அவ்வாறு வருகின்ற போது என்ன நடக்கும் சொன்னால், அவர்களுடைய வயிற்று தசைகள், வயிற்று முன்னுக்கு இருக்கின்ற தசைகள் வந்து தசை வந்து வீக் ஆகின்றன. அதே நேரம் முதுகு தசைகள் வந்து இறுக்கம் அடைகின்றன. அப்ப அந்த காலகட்டத்தில் எவ்வாறு அவர்கள் திரும்பி படுக்க வேண்டும், எவ்வாறான பயிற்சிகள், சின்ன சின்ன பயிற்சிகள், அந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும். உதாரணமாக சிலருக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் ஒரு வயிற்றில் இருக்கும் போது அவர்களுக்கு ஈவன் அந்த முள்ளந்தண்டுல வந்து டிஸ்பல்ஜ், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும் முள்ளந்தண்டு வடம் கூட வெளித்தள்ளுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது குழந்தை பிறந்த பின்னர். அங்க அந்த முள்ளந்தண்டுக்கு தான் அந்த பிரஷர் போகின்றது. அப்ப இவ்வாறான பிரச்சனைகளை குறைப்பதற்காக நாங்க வைத்தியர்கள், சிலருக்கு வந்து பிரெக்னன்சிக்கு பிறகு வந்து உடற்பருமன் அதிகரித்து, அப்ப அதற்கெல்லாம் வந்து அதுக்குரிய பயிற்சிகளை இன்றைய காலகட்டத்தில் செய்கின்றார். நீங்க சொன்ன மாதிரி முன்னைய காலத்துல அவ்வாறு, அதாவது குனிந்து வேலை செய்ய வேண்டும் அல்லது நடக்க வேண்டும், வீட்டுல வேலைகள் செய்ய வேண்டும் சொல்லுகின்ற காரணம் வந்து அந்த தசைகளை, அது வந்து சிலருக்கு வந்து அந்த அந்த காலத்துல ரிலாக்ஸின் அண்டு ஹோமோன் என்று சுரக்கப்படுகின்றது. அந்த ஹோமோன் வந்து அந்த சவ்வுகளை வந்து லூஸ் ஆக்கிவிடும். அப்ப இவர்கள் அந்த இதுகளெல்லாம் செய்கின்ற போது தசைகள்
1: வலுப்படுத்தப்படுகிறது.
2: அப்ப வலுப்படுத்தும் போது சில வழி அவர்களுக்கு பிரசவம் கூட இலகுவாக
1: இருக்கும்.
2: அப்ப அதுதான் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொன்னதுல பிழை இல்லை. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொன்னது தான் இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் என்று சொல்லி அதை
1: மருத்துவ
2: ரீதியாக இருக்கின்ற
1: வேலை செய்வது நல்லதுதான்
2: நிச்சயமா. ஆனால் இவாதான் அது நாங்கள் வைத்தியரின் ஆலோசனையோடு நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ உதாரணமாக அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த இந்த காலத்தில் இதை செய்ய முடியும், இந்த பீரியட்ல நீங்க இதை செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற வேளையில் நீங்க வைத்திய ஆலோசனையோடு நீங்கள் செய்வது நல்லது.
1: நீங்கள் சொன்னதாக சொன்னது போல நோய்கள் பல இருக்கிறது இல்லையா, அப்போ சில ஹார்ட் பிரச்சனையா இருந்தால் ரொம்ப கஷ்டமா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இன்னும் பல விடயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மலுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹொரண விசேட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 20 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வருகிறது. அலுபோமுள்ள பகுதியில் வைத்து 41 வயதான குறித்த பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரபல தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இயக்குநர் பாக்யராஜ் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயிலில் 1953 பிறந்துள்ளார். இவர் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக அறிமுகமாகி பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துள்ளார். 73 வயதான கே பாக்யராஜ் முந்தானை முடிச்சி, சின்ன வீடு, அந்த 7 நாட்கள் என 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மலுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசினா கெட்டு கெட்டு பழகுன.
0: நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு வைத்தியர் மகேசன் அவர்கள் இணைந்து கொண்டு முக்கியமாக கர்ப்ப காலம் எப்படியாக இருக்க வேண்டும், கர்ப்ப காலத்தில் நாங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாத என்று பல விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர், எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, அதாவது பன்னீர் கூட முடிந்து விட்டால், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு முன்னாடியே வீட்டில் பன்னீர் கூட முடிந்து விட்டால் சில பேர் பதறுவார்கள், என்ன செய்வது என்று தெரியாது, அதை எப்படி நாங்கள் அணுகுவது, முதலுதவி செய்யலாமா? ஏனால் அந்த காலத்தில் மருத்துவச்சிமார்கள் இருந்தார்கள், அதை இப்பொழுது நாடுவதும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது இல்லையா, இதை எப்படி அணுகுவது?
1: நிச்சயமாக, அதாவது அவ்வாறு சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் ரெண்டு உயிரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ என்ன, உதாரணமாக சிலருக்கு தொப்புள் கொடி இதண்டி இருக்கலாம், அல்லது குழந்தையினுடைய பொசிஷன் மாறி இருக்கலாம், அதுகள் வந்து நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உடனடியாக அண்மையில் உள்ள வைத்தியசாலையில் நீங்கள் கொண்டு செல்வதோ, அல்லது உடனே ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் உடனே கோல் அடித்து உடனே கொண்டு போகிறது தான் உண்மையாக இதாக இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், சரியாக நீங்கள் ஃபாலோ அப் செய்யணும். உங்களுக்கு ஓரளவு தெரியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஆக இயலாமல் இருக்குதுன்ற அட்மிட் பண்ணலாம், அல்லது அந்த வைத்தியர் ஆலோசனையோடு என்னென்ன நீங்கள் என்ன செய்யலாம், அல்லது உடனடியாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகன வசதியோ ஏதோ ஒன்று நீங்கள் முன்கூட்டியே
0: ஏற்பாடுமாக
1: செய்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் யோசிச்சு கொண்டு நிற்கலாம், மற்றதுகளுக்கு நாங்கள் முதல் இது செய்கிற மாதிரி நாங்கள் அதுக்கு வந்து யோசிச்சு கொண்டு நிற்கலாம். உடனடியாக நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய நிபுணரோ அல்லது அங்கிருக்கின்ற வைத்தியர்களுடன் நீங்கள் உடனடியாக இவன் நாங்கள் ஐசியூக்கோ என்னத்துக்கோ என்ன அதில் இதை பார்த்து நாங்கள் உடனடியாக நாங்கள் அட்மிட் செய்ய வேண்டும்.
0: நிச்சயமாக சில வேளை இப்படியான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது சமீப காலங்கள் தூர பிரதேசங்களை பார்க்கும்போது. நீங்கள் சொன்னது உண்மையிலேயே ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். அதாவது நீங்கள் சொன்னதில் முக்கியமான விடையும் அந்த காலம் ஏற்கனவே வைத்தியர்கள் சொல்லி இருப்பார்கள், அதை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டு அதை பக்கத்திலோ அல்லது ஒரு வாகனத்தை தயார் செய்து கொண்டோ நீங்கள் இருப்பது உசிதமாக இருக்கும். அதே போல டாக்டர், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, கர்ப்ப காலத்தில் நாங்கள் சில உணவுகள் சொல்வார்கள், இந்த உணவு சாப்பிடக்கூடாது, மருத்துவ ரீதியாக அப்படி இந்த உணவுகள் இருக்கிறதா, இதை நீங்கள் எடுப்பது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்வார்கள்.
1: ஆமாம், சில இதுகள் இருக்கின்றது வந்து இப்போ எங்களுக்கு உதாரணமாக அந்த பப்பாசி பழம் அல்லது எங்களுக்கு அலர்ஜிக் சம்பந்தமான சாப்பாடுகள் இதுகள் வந்து என்னென்னு சொன்னால் அதுகள் வந்து அந்த தாயினுடைய இதுலேருந்து தானே தொப்புள் கொடி கூடாதான் எங்களுடைய குழந்தைக்கு அந்த குருதி சுற்றோட்டம் எல்லாம் நடக்கின்றது. அப்போ என்ன தாய் எடுக்கின்றாரோ அதுதான் வந்து குழந்தைக்கு போகின்றது. சில வேளை அந்த நாங்கள் எடுக்கின்ற இதுகள் வந்து அவர்களுக்கு அலர்ஜிக்காக அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான முறைமையாக போகலாம். அப்போ அதுக்காகத்தான் சில அது எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் அலர்ஜி கண்டும் இல்லாது உங்களுடைய உடம்பு வாசியை பொறுத்து பொதுவாக சில சாப்பாடுகள் எடுக்கின்ற போது அவர் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சில குழந்தைகளுக்கு வந்து இந்த தலையில் கடி மாதிரி இருக்கும் அல்லது அலர்ஜி கூடுதலாக வரும் மேக்சிமம். அப்போ இதுகள் வந்து ஈவன் அந்த தாயினுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் தாயினுடைய முறைமை கூட அதற்கு காரணமாக அமையலாம்.
0: நிச்சயமாக, ரொம்ப நன்றி இந்த கேள்விக்கு பதில் சரியாக மக்களுக்கு விளங்கக்கூடிய சொன்ன. காரணம், எல்லோரும் இந்த பிரச்சனையை, அதாவது என்ன உணவு சாப்பிடுவது என்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அது மருத்துவ ரீதியில் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பார்த்துவிட்டு உணவு உட்கொண்டால் நிச்சயமாக இருக்கும். அதே போல சத்தான உணவுகளை சாப்பிடுவதும் ரொம்ப சிதம் இல்லையா.
1: நாங்கள் எப்போதும் வந்து நிறை உணவு, அதாவது எங்களுக்கு மரக்கறிகளை அதிகமாக உண்ண வேண்டும், நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுக்க வேண்டும். எங்களுடைய நாங்கள் சாதாரணமாக இது வந்து கற்பிணி தாய்மாரண்டில் சாதாரணமாக நாங்கள் என்றாலும் எங்களுடைய பிளேட் ஒரு நாங்கள் எங்களுடைய தட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதில் பிரிக்கின்ற போது நாளில் ஒரு பகுதி தான் எங்களுக்கு நாங்கள் சோறோ அல்லது சப்பாத்தி ஏதோ ஒன்று எங்களுக்கு எடுக்கின்ற இது வந்து போஷன் வந்து அதுதான் குறைவாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எடுக்கிற வந்து மாறி மரக்கறிகளை குறைவாக எடுத்து சோறை அதிகமாகவும் எடுக்கின்றோம்.
0: அது பிழை.
1: அப்போ அது வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாச், அதாவது மாச்சத்துள்ள இதுதான் எங்களுக்கு உள்ளே போகின்றது. அப்போ எடுக்கின்ற ப்ரொபோஷனில் வந்து நாங்கள் நார்த்தன்மை உள்ள சாப்பாடுகளை அதிகமாகவும் பழங்கள் நார்ச்சத்துள்ள சாப்பாடுகளை புரதம் எல்லாத்துக்கும் பிரித்து ஒரு போஷனுக்கு தான் எங்களுக்கு நாங்கள் மாச்சத்துள்ள உணவுகளை எடுக்க வேண்டும்.
0: சும்மா ரொம்ப நன்றி. இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6
1: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் வகிசன் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் சொன்னதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முக்கியமாக குழந்தை வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த உணவு ஒவ்வாமையாக இருக்கிறது. அதே போல சில நோய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள, குளிர்பானங்களை அளந்து தடுமல் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது விஷயமும் இருக்கிறது இல்லையா?
1: ஆமாம். அதாவது நாங்கள் அந்த சொல்ற கற்பகாலத்தில் அதிகமாக

0: நெரிசல் இருக்கிற இடங்களுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதுகள் வந்து இன்ஃபெக்ஷன். அது இன்ஃபெக்ஷனை வந்து நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால், அது வந்து கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தைக்கு ஈவன் சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து டைரெக்டாக வந்து குழந்தையைத்தான் தாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்றது. அதான் நாங்கள் சொன்ன மாதிரி மூளை முடக்கு வாதம், அதே மாதிரி சில சில மெனிஞ்சைட்டிஸ், அதாவது குழந்தைக்கு போகிற இன்ஃபெக்ஷன், மூளையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இதுகளெல்லாம் வந்து அது டைரெக்டாக வந்து அந்த தாக்கம் வந்து குழந்தைக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அப்போ நாங்கள் அங்கே வந்து சரியான முறையில் அதை நாங்கள் கடைப்பிடித்தால் இங்கே வந்து எங்களுக்கு அதனுடைய தாக்கத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம்.
1: நிச்சயமாக ரொம்ப நன்றி. இன்னமொரு கேள்வி இருக்குது டாக்டர், அதாவது உணவு பழக்க வழக்கு என்பது சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரதத்தையும் தாண்டி தன் உடல் பருமனை குறைக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு வேளை உணவை தவிர்ப்பது அந்த மாதிரிலாம் செய்வார்கள், அது அது எப்படியாக சாத்தியப்படுகிறதா?
0: நிச்சயமாக நல்ல கேள்வி. இப்போ என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் நினைக்கிறோம் விரதம் என்றது வித்தியாசம், நான் சிலர் வந்து உடற்பருமனை குறைக்கிறதுக்காக காலம சாப்பாடு, அதாவது காலை உணவை வந்து தவிர்க்கிறது. அப்போ அண்மையில் கூட ஒரு ரிசர்ச் ஒன்றில் சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்ன, அதாவது சிறுவர்கள், அதாவது ஸ்கூல் போகிறாக்கள் வந்து காலமாக சாப்பிடாமல் வந்த குழந்தைகள் வைத்து நாங்கள் இது அதாவது ரிசர்ச் ஒன்று செய்திருக்கின்றால் அதை வச்சு பார்க்கின்ற போது, அவ்வாறு காலம உணவை தவிர்க்கின்ற குழந்தைகளுடைய உடற்பருமன் வந்து அதிகரித்து காணும்.
1: அதிகரித்திருக்கிறது.
0: அப்போ என்னன்னு சொன்னால், அது வந்து எங்களுடைய மெட்டபாலிசம், எங்களுடைய உள்ள அந்த உணவு சமிப்பாடு இதுகளை வந்து குழப்பிவிடும். ஏன்னு நாங்கள் இரவில் இருந்து காலை மட்டும் எங்களுடைய வயிறு வந்து இதாக எம்டியாக தான்
1: எம்டியாக இருக்கும்.
0: அப்போ காலையிலையும் நாங்கள் அதை சாப்பிடாமல் விடுகின்ற போது எங்களுடைய அந்த மெட்டபாலிசம் உள்ளுக்குள்ளே நடக்கின்ற அந்த மாற்றம் வந்து இதாண்டி எங்களுக்கு வந்து அது வந்து கூடாத விளைவைத்தான் ஏற்படுத்த பாகின்ற. அதே மாதிரி நாங்கள் சாப்பிடுகின்ற போது நாங்கள் ஒரு இமோஷனோட, அல்லது நாங்கள் ஒரு சண்டை பிடிச்சிட்டு அல்லது ஏதாவது இதில் வந்து இமோஷனோட, அல்லது சில சொல்லுவாங்க டிவி பார்த்தோன்னு சாப்பிடுவோம், இதெல்லாம் வந்து ஒரு இமோஷன். ஏன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கோப்பை தான் நாங்கள் நார்மலாக சாப்பிட்றோம்னு சொன்னால், இந்த இமோஷனோட நாங்கள் சாப்பிடுகின்ற போது
1: அதிகமாகும்.
0: ஏன்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு சாப்பிடுகின்ற போது அது அடுத்த வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம், அதுவும் கூடாது. ஏன்னு சொன்னால் எங்களோட அந்த ஸ்டொமக் வந்து ஃபில் ஆகிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு போகிற சிக்னல் வந்து நாங்கள் பாஸ்டா செய்கின்ற போது எங்களுக்கு அது ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு,
1: தெரியும்
0: எங்களுக்கு இன்னும் பசி காணாத மாதிரி.
1: அது சாப்பிட முடியாத போதாது போல இருக்கும், சாப்பிட முடிஞ்ச பிறகு அதிகம் போல தெரியும்.
0: அப்ப அதுகள் வந்து அதாவது இமோஷனோட சாப்பிட்றது, அல்லது இது அதாவது நீங்க சொன்ன மாதிரி என்ன சாப்பிட்ற இது வந்து நாங்கள் அளவு வந்து நாங்கள் எங்களுக்கு அது போதாத மாதிரி இருக்கும், திருப்பி திருப்பி அதை நாங்கள் இதோட சாப்பிட்றோம். இதுகள் எல்லாம் வந்து எங்களுடைய உடற்பருமன்ற இதில் வந்து பருமனை கூட்டுறதுக்கான சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன.
1: நிச்சயமாக ரொம்ப நன்றி. உணவு சம்பந்தமான முக்கியமான விடயங்கள், எல்லோருக்கும் இந்த குழப்பங்கள் இது தீர்த்து வைத்தீர்கள். ரொம்ப அருமையான பதில் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில் முக்கியமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவருடைய சீமாட்டிசேரூர் வைத்திய சாலையின் வைத்தியர் வகேசன் அவர்கள் வந்திருக்கிறார். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கர்ப்ப காலத்தை தாண்டி அதன் சம்பந்தமாக ஒரு கேள்வியாக இருக்கிறது. உணவு பழக்கம் என்று வந்த பிறகு அது இந்த கேள்வியின் நகத்துணலாக இருக்கிறது. அதாவது சிலர் யோசிப்பார்கள், ஜிம்முக்கு போயிட்டு தான் உடம்பு குறைக்கணும், ஜிம்முக்கு போயிட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கார்டியோ செய்து உடம்பை குறைக்கலாம் என்ற ஐடியா இருக்கு. அதை தவிர்த்து வேறு முறை இருக்கிறதா, இல்லை அதுதான் கடைசி ஆப்ஷனா?
1: இல்லை, அதாவது இப்போ அதிகமாக வந்து இப்போ ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட்ன்னு சொல்லுவார். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பாடியை ஃபிட்டாக வச்சிருக்கோணுமெண்டா, நாங்கள் கட்டாயம் ஜிம்முக்கு தான் போகணும், அல்லது ஜிம் தான் ஜிம்முக்கு போனால் தான் உடம்பு குறையும், அல்லது ஜிம் இதண்ட ஜிம்முக்கு போகிறது நான் பிள்ளைன்னு சொல்லல. ஆனால் எங்களுடைய அங்கே என்ன நடக்குது, எங்களுடைய அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதா, நாங்கள் செய்கின்ற பயிற்சிகளாக இருக்கலாம், இதாக இல்லை எங்கள் அதில் வந்து நாங்கள் மூண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கார்டியோ வெஸ்கியூல ஒர்க் அவுட், அதாவது கார்டியோ வெஸ்கியூலன்னு சொன்னால் எங்களுடைய ஹார்ட் இதுகள் சம்மந்தமான ரத்தம், ரத்தத்துட சுத்திகரிப்பு இதுகள் இதுகள் சம்மந்தமாக, அதாவது என்டியூரன்ஸ் எங்களுக்கு நாங்கள் விஷயமாக சொல்லுவோம். எங்களுக்கு இப்போ ஒரு 15-20 வயசு ஒரு போய் வந்து இவ்வளவு தூரம் நடக்கிறாருன்னு சொன்னா, எங்களுக்கு 45-50 வயசால் வந்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு நடக்க முடியாது. அப்ப அது வந்து என்டியூரன்ஸ் சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களால ஏலும். இப்ப மரத 100 ஆளுக்கு வந்து என்டியூரன்ஸ் கூட
0: இருக்கும்,
1: ரன்னிங் 100 மீட்டர்ஸ் செய்யற ஆளுக்கு வந்து என்டியூரன்ஸ் தேவையில்லை, ஃபாஸ்ட் பேஸ் தான் தேவை. அப்ப ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. நாங்க களைக்காம எங்களுடைய ஃபிட்னஸ் எங்களுடைய பாடி இது இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு என்டியூரன்ஸ் கட்டாயம்
0: தேவை.
1: அப்ப என்டியூரன்ஸுக்கு நாங்க பிரிஸ்க் வாக்கிங் நடக்கலாம், அல்லது நீங்க ட்ரெட்மில் இருந்தா ட்ரெட்மில்ல இதெல்லாம். அப்ப அதுகள் வந்து எங்களுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், சைக்கிளிங் இருக்கு, இதுகள் எல்லாம் வந்து எங்களுடைய ஹார்ட்டோட இதை ஆக்சிஜன் இதை வந்து கூட்டும்.
0: அப்படின்னா
1: எங்களுக்கு என்டியூரன்ஸ் எங்களுடைய களைப்பு தன்மை என்றும் சொல்லலாம். எவ்வளவு தூரம் எங்களுக்கு
0: முடிவு
1: வந்து ஃபிட்டா இருக்குது, அப்ப அது வந்து கார்டியோ வெஸ்குலருக்குள்ள வரப்போம். ஸ்ட்ரென்தனிங்னு சொல்லிக்குள்ளதான் எங்களுக்கு ஜிம், ஜிம்ல தான் நாங்க கூடுதலா வந்து எங்களுடைய மசில்ஸ் மாஸ், அதாவது மசில்ஸோட தன்மையை வந்து நாங்க ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாத்திரம். அப்ப அதுல ஓவரால வந்து எங்களுடைய பாடி ஃபேட், கொலஸ்ட்ரால் இதுகள் எல்லாம் வந்து அங்க வந்து அது செய்யறதால, அந்த ஒர்க் அவுட் பண்றதால அங்க வந்து அந்த ஸ்ட்ரென்தனிங்கோட இதுகளும் இதுவும் இருக்கு.
0: இப்போ
1: நீங்க கட்டாயம் ஜிம்முக்கு தான் போகணும்னு இல்லை, நீங்க அதே இதுகளை நீங்க வீட்லயும் இதுகளை வச்சு நாங்க புஷப்போ இதுகள் நாங்க எக்ஸசைஸ நாங்க அதுக்குரிய அந்தந்த மசில்ஸுக்குரிய எக்ஸசைஸ நாங்க செய்கின்ற போது அதை நாங்க செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லிக்குள்ள ஜோகா, ஜாக்கிங் போறது இதுகள் எல்லாம் வந்து அந்த கூட ஃப்ளெக்சிபிள் எங்களுக்கு, அதாவது வளைவு தன்மை பேலன்ஸ் இதுகளுக்கு நாங்கள் அதுக்குரிய பயிற்சிகள் இதுகள் நாங்கள் செய்ய வேண்டும். பிரிஸ்க் வாக்கிங் வந்து நாங்கள் கட்டாயம் ஒரு 20-30 நிமிஷம் நாங்கள் செய்ய வேண்டும்.
0: இப்போ
1: அதை வந்து நாங்கள் உடனடியாக இப்போ உடற்பருமனை குறைக்கணும்னு ஒரு கிழமை 2 கிழமை அப்படி செய்யல, உடனடியாக செய்கின்ற போது சிலருக்கு வேறு வேறு பிரச்சனையும் வரும். அப்போ நாங்கள் அதை வந்து சரியான முறையிலையும் சரியான அளவிலையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஒரேடியா போய் ட்ரெட்மில்ல ஒரு மணித்தியாலும் ஓடவும்
0: மேலாது,
1: ஒரேடியா சைக்கிளிங் செய்யவும் மேலாம். எங்களுடைய மொழியின் தன்மையை பொறுத்து நான் செய்யற அளவு நீங்க செய்யல, நீங்க செய்யற அளவு எனக்கு செய்யல. எங்களுடைய பாடியின் தன்மை, எங்களுடைய வயது இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சரியான முறையில், எங்களுடைய பிரஷர் இருந்தா அல்லது டயபெட்டிக் இருந்தா இதுகள் எல்லாம் எங்களுடைய இதுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்.
0: இப்போ
1: எங்களோட உடம்புக்கு என்ன சரியா எங்களுக்கு எது ஏழுமன்றத நாங்க செய்ய வேணும். என்னொரு ஆள் செய்யறன்றக்கா நான் 50-60 கிலோ தூக்கம்
0: செய்ய முடியாது.
1: அப்ப அது எதுவும் வந்து ஜிம்லையும் கூட சரியான ப்ரோசஸ் இருக்குது. அப்ப நாங்க ஒவ்வொரு இதை, அதாவது ஸ்டார்ட்ல சின்ன வெயிட்ல இருந்து பெரிய ஃப்ரீக்வன்சி, அதாவது நாங்கள் முதல் சின்ன வயிற்றில் தொடங்கி அதனுடைய அளவை கூட்டுவோம், அடுத்த ரிப்பிட்டிஷனை கூட்டுவோம், கூட்டி கூட்டித்தான் ஒரு இதுக்கு போக வேண்டும்.
0: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சில கேள்விகள், முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு
2: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் எங்களோடு சீமாட்டிசிலூர் வைத்தியசாலையின் வைத்தியர் வாகிசன் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொடுக்கார். டாக்டர், இன்னொரு கேள்வி இருக்குது. அது கர்ப்பிணி காலத்தில், கர்ப்ப காலத்தில் குறிப்பாக பார்க்கும்போது ஒரு கர்ப்ப பெண்ணாக, கர்ப்பித்த பெண்ணாக இருக்கலாம், அதே போல அவருடைய கணவராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கிறது?
1: நல்ல கேள்வி. இப்போ நீ சொன்னா, இப்போ சிலர் வந்து, இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம், சில இதுகள் வந்து அவரை சொல்றதுக்கு வெக்கப்படுவார்கள். உதாரணமாக நாங்கள் எல்லாருக்கும் எதுக்கு தெரியுமோ தெரியாது, அதாவது கர்ப்ப காலத்தின் பின்னர், அதாவது அதுதான் நான் சொன்னேன்னா, ஃபாரின்ல வந்து அதிகமாக இருக்கின்றது ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ். இவ்வாறான அந்த எக்ஸசைஸ் செய்யாதவர்களுக்கு, சிலருக்கு இல்லை, ஒரு நூற்றுக்கு ஒரு 60-50 வீதமானவர்களுக்கு இருக்கின்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால், யூரின் தங்களை அறியாமலே சிறுநீர் கழிக்கப்படும். அதாவது ஸ்ட்ரெஸ் இன்கண்டினன்ஸ் சொல்லுவார்கள், அல்லது ஏர்ஜ் இன்டென்ட், தாங்கள் இணைக்க முதல் போறது. இப்போ இது வந்து நாங்கள் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் அந்த தசைகளை, எங்களுடைய பெல்விக்கன்னு சொல்வார்கள், எங்களுடைய பிரதான, எங்களுடைய அங்கம் இருக்கிறத சுற்றி இருக்கின்ற தசைகளை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அப்போ இது வந்து அந்த குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே எடுத்த பின்னர் அந்த தசைகள் வந்து சாதாரணமாக அவர்களுக்கு வீக்காக இருக்கும். அப்போ வீக்காக இருக்கின்ற போது, அவர்கள் இருமுகின்ற போது, அல்லது அதிகமாக சிரிக்கின்ற போது, அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக செய்கின்ற போது, அவர்களை அறியாமலே சிறுநீர் வந்து வந்து பாஸ் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்ப இது வந்து நிச்சயமாக அந்த அந்த அந்த நேரமே நாங்கள் வைத்திய நிபுணரை காட்டி இதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன இது செய்யணும் என்று நீங்க வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும். இத வந்து நீங்க சரியா இதை வெக்கப்பட்டு இதண்டி அதை சரிப்படுத்தாத போகுது, பின்னுக்கு வேற வேற பிரச்சனை சந்தர்ப்பம். அப்போ அதை நாங்கள் முதலாவது அவ்வாறான பிரச்சனையை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி, இந்த முதுகு வலி இதுகள் இருக்குதுன்னு சொன்னால், அல்லது கால் உழைப்பு, சிலருக்கு அந்த சீசரியனுக்கு பின்னுக்கு வந்து கால், அதாவது பெக்கில் இருந்து, முதுகுல இருந்து காலுக்கு சயட்டிக்கான்னு சொல்வார், அந்த வலி, அந்த விரைப்பு, இதுகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதை நாங்கள் உடனடியாக வைத்தியத்தை காட்டி நாங்கள் அதற்குரிய சிகிச்சைகளை நாங்கள் செய்கின்ற போது அதை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அல்லது இது இதால வருது, நாங்களா ஒரு ஊகமா ஊகிக்கின்ற போது அதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது. அப்போ அதை நாங்கள் சரியான முறையில் அதை வைத்தியத்தை நீங்கள் சொல்லுகின்ற போது அதுக்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பிரெக்னன்சி காலத்தில் நாங்கள் இதை பற்றி நாங்கள் போன முறையும் கதைத்தோம், இந்த முறையும் சொல்கிறோம். அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து தகப்பனுடைய பங்கு என்னென்னு சொல்லுகின்ற போது, தாயை வந்து அந்த தன்னுடைய மனைவியை வந்து உளரீதியாகவும், உடல் ரீதியாக அவர்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி உளரீதியாகவும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அங்கே ஒரு பிரச்சனை வருகின்ற போது, அல்லது வீட்டிலே ஏற்படுகின்ற தாக்கங்கள், தன்னுடைய மனைவியை சுற்றி இருக்கின்றவளுடைய தாக்கங்கள், அல்லது அதனுடைய பிரதிபலிப்பு வந்து அந்த குழந்தைக்கு பின்னர் பிற்காலத்தில் வந்து இந்த ஓட்டிசம் வகையான பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ அங்கே வந்து குடும்பம், அந்த தாயினுடைய இது வந்து சுற்றி இருக்கின்றவர்களுடைய தாக்கம் வந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அவர்களை எவ்வாறு நாங்கள் சந்தோஷமாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்போ அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் வைத்திய நிபுணர், நீங்கள் வியோஜிட்ட நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அது தொடர்ச்சியான சரியான முறையில் ஃபாலோ அப்பை நீங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்களா நினைச்சு மருந்தெடுக்கிறதோ, அல்லது நீங்களா நிப்பாட்டுறதோ, இதுகளெல்லாம் பிழையான விடயங்கள். அண்மையில் ஒரு சின்ன விடயம் ஒன்று நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அண்மையில் ஒரு ஃபார்மசியில் போய் நிற்கின்ற, மருந்தகத்தில் நிற்கின்ற போது நேரடியாக ஒரு 30 வயசு இருக்கும் வந்து கேட்டார், தன்னுடைய மனைவிக்கு இவ்வாறு முதுகில் சரியான இதாக இருக்குது, வலியாக இருக்கின்ற, இதற்கு மருந்து தாங்கன்னு சொல்லி அவருக்கு, அவர் கேட்டதும் பிழை, மருந்து கொடுத்ததும் பிழை. ஏன்னு சொன்னால், ஒருவருடைய அந்த வலி, ஒருவருடைய அதனுடைய தன்மை நாங்கள் சொல்ல முடியாது. முதுகண்டு சொல்லுகின்ற போது நடு முள்ளந்தண்டிலையும் வரலாம், காலோட சேர்ந்து வர்ற மீது நோவும் வரலாம், அல்லது கிட்னி இது சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனையும் இருக்கலாம். நாங்கள் டாக்டர் அசஸ் பண்ணி, அதாவது வைத்தியர் உங்களை தொட்டு இதண்டி என்ன பிரச்சனைன்னு கேட்டு அசஸ் பண்ணாமல் நீங்கள் மருந்துகளை எடுக்கிறது மிக பிழையான
0: முக்கியமானது கொள்ள வேண்டும்.
1: அதை எடுக்கின்ற போது சிலருக்கு வேற வேற பிரச்சனையும் வரலாம்.
0: நிச்சயமாக ரொம்ப நன்றி சார், பல விடயங்களை, முக்கியமான பல விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொடுத்த நேயர்களுக்கு, மிக பிரயோசனமான விடயங்களை பகிர்ந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பு ஏற்று பல வேலைகளுக்கு மத்தியில் இங்கே வந்து உங்களுடைய மருத்துவ ரீதியான குறிப்புகளையும் சரி ஆலோசனையும் சரி தந்தீர்கள், ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி புவனேஷ். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய புவனேஷுக்கும், இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் வானொலிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
0: நன்றி. தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தின் நிகழ்ச்சிகளோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவானி வந்தாச்சு. நேர்காணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இன்றைய நாள் 3 மணி வரைக்கும் மோதி விளையாடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். சனிக்கிழமை மதியம் 12 மணி ஆகிச்சுனாலே வீட்டுல இருக்கிறவங்க, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறவங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்படி அது மட்டும் இல்லாம நம்ம குட்டீஸ் எல்லாருமே என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு விடுமுறை அப்படின்றதுனால நிறைய பிளான் எல்லாம் வச்சுட்டு இருப்பீங்க, நிறைய ஷோ கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு காலையில இருந்து அப்படியே வசனத்தோட எப்படிதான் பேசுவோம் எப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமாக தான் இந்த மோதி விளையாட்டு நிகழ்ச்சி 3 மணி வரைக்கும் இருக்க போகுது. நம்ம ஷோ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே, நான் சொல்ல வேண்டியதே இல்ல. மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. ஆமாங்க, நீங்க குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி, துளிரையும் இளைஞனா இருந்தாலும் சரி, இங்க வந்து நீங்க விளையாடக்கூடியதாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்னு பிளே பண்ண போறேன், அந்த சாங்ல வந்து இடைவரையை நான் பிளே பண்ணுவேன். அதுக்கேத்த மாதிரி அந்த இடைவெளியை நீங்க கண்டுபிடிச்சு அதனுடைய முதல் வரை என்ன அப்படின்னு நீங்க பேச போறீங்க, அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. தொடர்ச்சியா எடுத்துக் கொள்ளுங்க. 102.6 102.8 சந்தோஷமா இருந்துக்கலாம். இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. நான் உங்கள் சிவா.

0: கேளுங்க போ.
1: கேப்போம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாடலேண்டு?
1: இன்னொரு தடவை போடுங்களே.
0: இன்னொரு முறையா? அட, நான் இந்த முறை மட்டும்தான் அடுத்த முறை பிளே பண்ண மாட்டேன். கவனிப்பா கேளுங்க, ஓகே?
1: சரி சரி.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன பாடல் தெரியலையே. அப்படியா? வெளியில வர மாட்டேங்குது, கொஞ்சம் வெளியில வாங்கலே. நாங்க இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஓகே. அந்த பாடல் என்ன அப்படின்றதா அடுத்த காலர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா? சொல்லுங்க, யார் யாருக்காக அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான அபிஷன், அபிஷேக் துவாகரன் மற்றும் ராஜலட்சுமி அம்மா, முனரான தனலட்சுமி அக்கா.
1: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்கு.
2: நன்றி.
1: அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஆனா அவங்களுக்கு அந்த பாடலை கண்டுபிடிக்க முடியல. தொடர்ச்சியா அந்த பாடல் உங்களுக்கும் தெரியுமாக இருந்தா வசந்தம் எஃப்எம் உடைய ஃபேஸ்புக் பக்கமா போனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான போஸ்டர் இருக்கும், மோதி விளையாடுக்கான ஒரு சூப்பரான போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டுக்குள்ள இது என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சு அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதை நிகழ்ச்சியை சேர்த்து கொண்டு போயிருக்கு. நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பர்கள் 12 மணிக்கு 13 நிமிடம் ஆயிக்கிறது. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நீங்க
1: இந்த ஒரு விசேஷம் வருடாந்த திருக்கணத்திலிருந்து இன்று ஒரு விசேஷம், அதாவது துலாவன்று அமைத்து அந்த துலாவிலே தாவடி நடைபெற இருக்கின்றது. அந்த அதை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் இப்பொழுதே இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 4 மணி அளவிலே நடைபெறும்.
0: ரைட், ஓகே, ஒரு ரிப்போர்ட்டிங் வேலையும் செய்தாச்சு இல்லையா? சரி, ஓகே. வசந்தம் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா, அதை சொல்லுங்களே.
1: ஒரு
0: முதல்ல பிளே பண்ண பாடலே பிளே பண்றேன், கண்டுபிடிங்க. சரியா?
1: ஓகே.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படியா? இல்ல நீங்க அப்போ அந்த படம் தான் சரியா சொல்லிட்டீங்களா? நீங்க அந்த பாடல்
1: அந்த வரிகள் தெரியாது, அதுதான் அப்படி வரும்.
0: சரி ஓகே, கன்ஃபார்மா கேளுமா அப்ப என்ன பாடல்னு சொல்லி
1: பாப்போம்.
0: ஓகே.

0: பாட்டிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அது எப்படி சரியா அந்த பாடல கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? எப்படி எப்படி சொல்லுங்க.
1: நான் பாடகர் தாலி வரிகள் சரியா விட்டாலும் அந்த வெட்டை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருது.
0: அப்படின்னு சரி ஓகே. அருள் சந்திரா வாழ்த்துக்கள். நேர்ச்சி நீங்க தான் முதல் பாடல கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நேர்களை சேர்த்துக்க வேண்டுமா?
0: ஓ கண்டிப்பா சொல்லுங்க.
1: முரக்கட்டாஞ்சேரி தேவபுரத்தில் இருக்கின்ற தீபா உரிமையாளர் தீபாவும் அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மணல் சென்னை கல்முனையைச் சேர்ந்த ஹில்டா ஜான்சன், எதுசா மற்றும் தேவமணி டீச்சர், கமலன் தவராஜா, முகமது ரபிக் சார், சரியநிலாமனை கிருஷ்ணா எல்லாரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொடுமைக்கு. கிடையாது. திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் வரையாத பாடல் பாடல் கேட்டுக்கொண்டு கால் பண்ணுங்க மக்களே.

0: மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி 31 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பெரு

0: வணக்கம் வணக்கம் தீமா.
1: பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
0: கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க.
1: வராதுங்க, நாங்களாம் பாட மாட்டோம்னா சொல்றோம், வராது.
0: அந்த பாட்டு வாய்ஸ்க்கு நல்லா இருக்காது.
1: அப்படியா, ஏன் அப்படி சொல்றீங்க?
2: வாழ்த்துக்கள்
1: தீமா, வாழ்த்துக்கள். நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி தொடர்ச்சக, நீங்களும் இதே போல பாடல கண்டுபிடிக்கணுமா? இது மோதி விளையாடும் வயதிலேயே கிடையாது. வருகிறது பாடல், இது சரவணா திரைப்படத்துக்காக.

நாடளாவிய வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து நாளாந்தம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்கும் முகமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது நாடு தலைவர் ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா, வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள், அதே போல சேலம் உறவுகள் வழியாக இந்த டேக் கேர் வேலை திட்டத்தினை சிறப்பாக முன்னெடுத்துட்டு வராங்க. ஜனாதிபதியோடு நேரடி கண்காணிப்பில் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது நாடு தலைவர் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த செயற்பாடு வந்து சிறப்பாக முன்னெடுத்துட்டு வராங்க. சுயாதீன ஊடக அமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா, ஐடியன், லக்கண்ட, வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி ஆகியன இணைந்து இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றத நானும் சந்தோஷமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்க அப்படியே ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வாசந்த மெஃபமினின் ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் பாடகரான மிஸ் கேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மனித படுகொலை மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஏற்கனவே குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விசேட தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக கடமையாற்றிய காலப்பகுதியிலேயே குறித்த குற்றத்தை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாகிஸ்தானில் கடந்த 24 மணித்தியாலங்களில் தொடர்ச்சியாக 5 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள நில அதிர்வுகளினால் அந்நாட்டு மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இன்று காலை 6:15 மணியளவில் மீண்டும் 4.3 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நீங்களும் உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலோட கேக்குறதோட என்னென்ன பாடல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றது நானும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். எனவே
1: வணக்கம்.
0: என்ன வெளியில போயிட்டு சாப்பிட போறீங்க, அதே வாக்கி
1: பேசுறீங்க
0: மோதி விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: பாடல்
0: ஒலிக்க போகுது, கவனமா கேளுங்க சரியா?
1: ஓகே.

0: என்ன பாடு
1: தெரியாது.
0: என்ன நீங்க ரொம்ப நல்ல பாடல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதாவது பாடல் தெரியுது வருது, ஆனா வரதா மாட்டேங்குது தொண்டைக்கு மேல.
1: நன்றி.
0: இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் வந்து அவங்களையும் நாங்க இணைத்துக் கொண்டு அந்த பாடல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, நிரோமி பேசுறோம்.
0: என்ன பேர்?
2: நிரோமி.
0: நிரோமி அப்படிங்க. நிரோமி
2: நல்லா இருக்கேக்கா.
0: சரி ஓகே, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: போடுங்கக்கா.
0: ஓகே, இதோ கேளுங்க.

0: என்ன பாடு? அவ்வளவு கஷ்டமான பாடல் இல்லையே, கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க அதை கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே, மீண்டும் ஒரு கேக்குறீங்களா?
1: ஆ மறுபடியும் போடுங்களேக்கா.
0: ஓகே.

0: என்ன பாடல் இது? பக்கத்துல இருந்து யாரோ ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. யார் அது?
1: யாரும் இல்லக்கா, மகன் மகன் இருக்கிறாரு.
0: சரி ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? நன்றி, மிகவும் அழகான ஒரு சூப்பரான ஒரு இனிமையான காதல் தோல்வி பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அதுக்காக நீங்க காதல் தோல்வியா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுட்டு வந்துடக்கூடாது, அப்படி எல்லாம் கிடையாது. இந்த பாடலோட இந்த வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அந்த பாடலை நான் உங்களுக்காக பிளே பண்ணேன். கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சா ஆனா கண்டுபிடிக்கல. சரி ஓகே, தொடர்ச்சியா இருந்துருங்க. இது மோதி விளையாடு போயதில்லையே கிடையாது. அடுத்தும் ஒரு சூப்பரான பாடலுக்கு காத்திருக்குது. இந்த பாடல மும்தாஜ் பேகம் தன்னுடைய மனத்துக்கு பிடித்த பாடலாம் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒழிக்கிற பாடல்.

0: வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணமா, அவன் அவனுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. இதுக்கு மீனுக்கெல்லாம் கல்யாணமா? சரி ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 18 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

பார்ப்பதற்காக டிமான் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது. 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடும் வயதிலேயே கிடையாது. நேரம் மதியம் ஒரு மணி கடந்த 23 நிமிடமாக இந்த விலை நம்மளோட பேசுறதுக்காக மோதி விளையாடுறதுக்காக யாரு எங்கிருந்து பேச போறாங்க, அதே மாதிரி பாடல் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நாங்க இப்ப அவங்களோட பேசி கண்டுபிடிச்சலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: சந்தோஷமான மதி நேர வணக்கம். யார் இது?
0: ராமஜெயம் பேசுறேன்.
1: ராமஜெயம், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா அட்டகாசமா ஏற லெவல்ல இருக்கிறேன் நான்.
0: வாவ், வெரி குட், வெரி குட்.
1: சரி, ஓகே. என்ன நீங்க ஒரு சந்தோஷமா பேசுறீங்க, அந்த உற்சாகத்தை காணுமே.
0: இல்லங்களே,
1: குரல்ல அந்த உற்சாகம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது. என்ன காரணம்?
0: சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் உற்சாகம்.
1: அப்படியா? சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
0: ரெடியா இருக்கேன்.
1: சரி, ஓகே. எஃப்எம் வந்து ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது, அங்கங்க எக்கோ கேக்குது. அதனால சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இல்லையா?
0: ஓகே, ஓகே.
1: சரி, ஓகே. இப்ப நான் ஒரு பாடல் பிளே பண்ண போறேன், அது என்ன பாடல்னு கண்டுபிடிங்க. சரியா?
0: சரி,
1: ஓகே. கேளுங்க.
2: முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட அட, என்ன கண்டுபிடிக்க இல்லையா? சரி, ஓகே. மறுமுறை கேக்குறீங்களா?
0: ஹலோ,
1: ஒரு முறை கேக்குறீங்களா?
0: ஓகே, கொடுங்க.
1: ஓகே.
2: முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஏ,
1: நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் இருக்கிறாங்க, அவர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சிவானி அக்கா, நான் வந்துட்டேன்.
1: வணக்கம் வணக்கம், வந்துட்டேன்னு சொல்றீங்க, யார் வந்துட்டீங்க?
3: நான் நிஜாம் வந்துட்டேன்.
1: ஆட்டா ஆட்டா, நிஜாம் எங்க போயிட்டீங்க? நிஜாம் சிவாலகத்துக்கு மட்டும் வருவீங்கன்னு பார்த்தே மோதி விளையாடுக்கு வந்திருக்கீங்களே, பரவாயில்லையே.
3: உங்களை தான் காணும் அக்கா.
1: நான் வந்து வருவேங்க, ஆனா கொஞ்சம் நான் வெள்ளனா வந்துட்டு வெள்ளனா போயிடுவேங்க.
3: இடைக்கால
1: பாடல் என்றால் கண்டுபிடிக்கலாம், மத்த பாடல் என்றால் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா?
3: ஆமா அக்கா.
1: சரி, ஓகே. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே ஒரு பாடல் நான் ஒளிபரப்பு செய்து விட்டேன், அந்த பாடல் முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா?
3: அது கஷ்டம்.
1: சரி, ஓகே, ஓகே. நிஜாம் யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
3: எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்கட யூகே லீக்ல மூசாத் மச்சானும் ரீமா கண்ணத்தோட்டையில சாஜன் தாத்தா சஹரான் சப்ராத் செரீன் மொத்த வசந்த எங்கைக்கும் அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
1: நீங்களும் அந்த பாடல் என்ன அப்படின்றது தெரிஞ்சா மறக்காம பேஸ்புக் வழியாக நின்று கொண்டு அந்த கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். எந்த பாடல் அப்படின்றத அப்படியே நீங்க பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை நிகழ்ச்சி செய்து கொண்டு பயணிக்க நானும் தயாராகவே இருக்கு. நேரம் அதிகம் ஒரு மணிக்கு கடந்து 27 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிற வகையில் பாடல் இது ஒரு சூப்பரான பாடல், கேட்டுவிட்டு வரலாம். ஹோஸ்டே திரைப்படத்துக்காக தமன் இனிசையில் வருகிறது பாடல்.

0: குடுக்கப்ப சாரா ராங் நம்பரா? இல்ல சார், ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டு நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
1: ஹலோ ஹலோ, விது இருக்காங்களா? நான் கினோஸ் பேசுறேன். விது விது கொடுங்க போன. விது விது கிட்ட கொடுங்க. நான் கினோஸ் கினோஸ். ஆமா விது எங்க? ஹலோ விது, விதுவா பேசுறீங்க? விது எங்க இருக்கீங்க நீங்க? நான் கினோஸ் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க, வீட்லயா வெளியிலயா? இங்க பாருங்க, நான் உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா எடுத்திருக்கேன் நான், சரியா? நீங்க
2: இங்க
1: பாருங்க, நீங்க இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க. சரியா விது, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். சரியா? உங்களுக்கு விஷயம் தெரியாது சொல்லுங்களே, தெரியாத மாதிரி கிடைக்கிறீங்க.
3: என்னது?
1: காயத்ரி தான் நம்பர் கொடுத்துச்சு.
3: யாரு?
1: ஹே,
3: யாரு நம்பர் கொடுத்தா?
1: காயத்ரி தான் நீங்க பேசுறீங்க. காயத்ரி தானே? ஹலோ.
3: ஆமா காயத்ரி
1: தான். அப்ப அப்புறம் என்ன தெரியாதுன்றீங்க?
3: தெரியாது சொல்லிட்டு கேக்குற யாரு நீங்க?
1: நீங்களும் பகவந்தலா தானே?
3: நீங்க
1: எப்படி பேசுறீங்க? நீங்க என்ன அடிக்க அடிச்சிருங்க போல இருக்கு. அப்படி பேசாதீங்க, பயமுத்தாதீங்க.
3: என்ன
1: சரி விது, ரேடியோ கேப்பீங்களா?
3: கடவுளே,
1: சரி அம்மா, சரி கோவப்படாதீங்க. ரேடியோ கேப்பீங்களா? சரி சரி, என்னன்னு சொன்னா, நாங்க FM ல ஒரு ரேடியோ நிகழ்ச்சிக்காக பிராங்க் பண்ணுக்காக தான் கால் பண்ணோம்.

0: வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? குமார், நீங்க இருக்க இடம் வந்து கொஞ்சம் இரச்சலான இடமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி வரீங்களா? குமார், எப்படி இருக்கீங்க? நானும் சந்தோஷமா இருக்கிறேன் குமார். நீங்க பேசுறது தெளிவில்லாம இருக்குதே. சரி, ஓகே, எல்லாருக்கும் பாடல் கேட்கலாம். நன்றி. அவருடைய அழைப்பில் வந்து ஏதோ கிளியர் இல்லாம இருக்கு, சோ அவரால் விளையாட முடியாது. மற்றும் ஒரு சதம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் இது? ரவுமா, எப்படி இருக்கீங்க ரவுமா? சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன் ரவுமா. எங்க போயிட்டீங்க ரொம்ப நாள் ஆன காணோம்? லைன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் வர மாட்டேன்னு சொல்றேன். அப்படியா? சரி, ஓகே. அப்ப நீங்க பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல நான் ஒண்ணு போடுறேன். இந்த பாடல் நீங்க கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கேட்டுட்டு வாங்க.
1: செம்பருப்பட்டும் தாவணி கட்டும் தல தல்ல கையிலே என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி.
0: நல்ல தெரிஞ்ச பாடல், உங்களுக்கு தெரிஞ்ச பாடலா இருக்கும் என்றுதான் அந்த பாடலை பிளே பண்ணேன். சரி, ஓகே, மற்றும் ஒரு முறையும் ட்ரை பண்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, கேட்டு வரலாம்.

சரி ஓகே, இந்த அளவுக்கு நீங்க வந்ததுனால வேண்டி நான் அந்த பாடலை ப்ளே பண்றேன் சரியா?

சூப்பரான பாடல் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தானே? ரைட், ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பாடல் ப்ளே பண்ணேன். நீங்க ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஓகேம்மா, சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க? எல்லோருக்காவும் கேக்கலாம். நன்றி. ஹலோ, வணக்கம். யார் இது? என்ன பெயர்? சரி, ஓகே தங்கம், நீங்க பேசுறது அவ்வளவா விளங்க மாட்டேங்குது, நம்ம இன்னொரு நாள் பேசலாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பக்கி தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இந்த மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. நேரம் மதியம் ஒரு மணிக்கு 40 நிமிடம் ஆயிக்கொண்டது வரை இந்த பாடல் இது வள்ளுவன் திரைப்படத்துக்காக பாடலுக்கு 3 மணி வரைக்கும் சூப்பரான பாடலாம் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.

0: மன்மதன் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா வினிசையில் சிலம்பரசன் மற்றும் சுஜித்ரா பாடிய ஒரு சூப்பரான பாடல் தொண்டு அப்படி நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வந்தோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம். அடடா வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்க. மற்றும் சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்மா, நான் ரகுமா பேசுறேன். நலமா இருக்கீங்களா
0: ரகுமா? இப்பதானே பேசுனீங்க?
1: கொழும்பு பத்தில இருந்து மாளிகா
0: முது பேசுனீங்களா?
1: நான் பேசிருக்கிறேன் நிகழ்ச்சி வந்ததுக்கு முன்னால எல்லாம்.
0: ஹலோ ஹலோ, சரி ஓகே, வந்தவங்க வந்த வேகத்துல போயிட்டாங்க. மற்றும் சொந்த வணக்கம்.
2: ஹாய் மதிய, வணக்கம்.
0: வணக்கம் ரவி,
2: நீ சுகமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிற ரவி, நீங்க தான் எங்கயோ காணாமல் போயிட்டீங்க திடீர்னு. அதெல்லாம் அப்படித்தான் இல்லையா ரவி?
2: அப்புறம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க?
0: இன்னும் சாப்பிடுறது ரவி, நீங்க சாப்பிட்டீங்களா?
2: இல்ல, நிகழ்ச்சியா கேட்டேன்.
0: மற்றொரு பாடல் கண்டுபிடிப்போம் இல்லையா? சரி ஓகே, பாடல் கேளுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்ன
0: பாடல்? அடடா வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, கேட்ட மாதிரி இருக்கு. நிறைய தடவை கேட்டிருக்கமே, அப்படியா?
2: பாடல் நிறைமுறை கேக்குறத நம்ம வசனத்துல கேட்க பாடல் தான் நம்ம மனசுல இருக்கு, வரதில்லையே.
0: மனசுல இருக்குதுங்க, வர்றதாங்க மாட்டேங்குது.
2: என்னடா அதுல இடையில வர என்னடா பாட்டு பாடுறீங்க அப்படின்னு வரும்.
0: கிட்ட கிட்ட வந்துட்டீங்க, சோ இன்னும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. இன்னும் ஒரே ஒரு முறை, ரைட்? ஓகே, இந்த ஒரு முறை மட்டும்தான். இந்த பாடல, இந்த பாடல் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடலை அப்படித்தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்ப பேசுது. மிஸ் பண்ணிட்டோமே. ரைட், ஓகே, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்றதுனாலதான் இந்த பாடல் நான் இப்பவே பிளே
2: பண்ணிட்டேன்.
0: சரி ஓகே ரவி, சொல்லுங்க யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: நன்றி
0: நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான மதி நேர வணக்கங்களோடு. ஸ்டீபன் ஸ்டைலஸ்ல இருந்து ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. இனிய மதி நேர வணக்கம். இன்று சுது மகளான தினுஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா? அவரை வாழ்த்துவதாக பிரதீப், கலா, அம்மா, அப்பா மற்றும் சுதுப்பிரியா, துஷான், சுஜி, அனுஷியா, சீனு, சச்சின், மோக்ஸன் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை சுஜுக்காக பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நேசன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிநீர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய மதிநீர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேருவலை, சீனன்கோட்டை, ரெம்சான், ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. தொண்டைமான செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க, அன்பான மதிநீர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சென்னையிலிருந்து சிங்கர் சிவராமன், ராகராஜன் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான மதிநீர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வலிமை போன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பொத்துவிரல் 16 வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செங்கலடி சக்கில சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நவீன் வந்திருக்கிறாரு, ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சி போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க, ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான மதிநீர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொடுந்து நிகழ்ச்சி ஓடி இருந்திருப்பதாக விது மற்றும் காயத்ரி வந்திருக்கிறாங்க. அதே போன்ற சந்தோஷமான மதி நேர் வணக்கங்களோடு ஆரையும் பதி இதீரத்னம் வந்திருக்கிறார். அதே போல வணக்கம் தங்க, எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இர்ஷாத், இமாத், இன்ஷாத் மற்றும் மகள் இஃப்ரா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு இர்ஷாத் வந்திருக்கிறாரு. அதே போன்று சில துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உதயச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல யுவன் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போல அரளி விதையில் முளைச்ச துளசி செடியம் காதல் படம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ந்த மருதில் இருந்து இர்ஷாத் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க இர்ஷாத். அதே போன்று பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான மதிநேர் வாக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்கலாம், அதே போன்று பாடலையும் கண்டுபிடிக்கலாம். இது மோதி விளையாடு, வயதிலேயே கிடையாது. உங்களை பேசிட்டு இருக்கு உங்க சிவானி. அடுத்து நாங்க மணித்தியாளுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வசந்த மிகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் மற்றும் பாடகரான மிஸ்கின்.

0: உலகின் நட்சத்திரம்
1: வசந்தமிசம் நேரம் மதியம் 2 மணி.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக காணப்படும் நிலையில் 600 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை பல இடங்களில் டெங்கு ஒழிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரைக்கு அண்மையில் உள்ள பேரவாவியை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு சில நாட்களின் பின்னர் வெனிசுலாவில் 4.9 மேக்னிடியூட் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட நிலையில் சுமார் 920 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தொடர்ந்தும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் வெனிசுலா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் வெனிசுலா தலைநகர் கரகாசில் கூடுதல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தினால் மக்கள் பெரும் அச்சம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெறிவிக்கின்றன. அடுத்த மனுத்தியல்ல செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: முதல் நேரம் யாரு இருக்கா, அவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து
1: பேசுறீங்க?
0: ஆஷா, எப்படி இருக்கீங்க ஆஷா?
1: ரொம்ப நல்லா இருக்கீங்க.
0: என்ன பாடல் சொல்லுங்க. சரியா? என்ன பாடல் இது?
1: மீனாட்சி மீனாட்சி அண்ணக்கா மீனாட்சி.
0: கரெக்டா அந்த பாடல்?
1: ஆமாக்கா.
0: என்ன, நீங்க எடுத்துடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே, எப்படி?
1: தெரியும், நான் கேட்டிருக்கேன்.
0: கரெக்டா அந்த பாடல்?
1: ஆமாக்கா.
0: ஷூர் தானே?
1: ஓ
0: சரி, ஓகே, கேட்டு பாக்கலாமா?
1: ஆ மீனாட்சி மீனாட்சி அன்னக்காதல் என்னாச்சு,
0: தூங்கி ரொம்ப நாளாச்சு, நாலு வருஷம் மீனாச்சு. ஆஷா சூப்பர், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ அக்கா.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்குது. எவ்வளவு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அக்கா?
0: தேவாவின் பாடல்கள் பிடிக்காதவர்கள் யார் இருக்கா இல்லையா?
1: ஆமாக்கா.
0: சரி ஓகே ஆஷா, சொல்லுங்க யார் யாருக்காக அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: அனைவருக்காகவும்
0: கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துக்காக டீமா நீங்க செல்வாரியா?

0: என்ன பாடல் இது?
1: அந்த பாடலானு
0: பாக்கலாம்.

0: சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் குமார்.
1: நன்றி.
0: வந்த வேகத்திலயும் அப்படியே பாடலையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த பாடல ரெண்டு வரை எனக்காக பாட முடியுமா?
1: சொல்லுங்க,
0: யார் யாருக்காக பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: மட்டும் வசந்த கேட்கும் அனைத்தினர்களுக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்த கொடுமைக்கு
1: நன்றி.
0: தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்து கொண்டு சூப்பரான பாடலாம் அப்படியே கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கலாம். இப்ப நாங்க சூப்பரான பாடல் கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் குரல்.

0: ஒரு
1: பக்கம் எப்படி காற்றா மழையா புயலா வெயிலா மழையா சரி ஓகே உங்களுக்கு விடுமுறையா விடுமுறை அப்புறம் அப்படியே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா மத்திய நேரம்
0: சாப்பிட்டீங்களா
1: அட அட அட பாடெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வைபோட இருக்கீங்க போல இருக்கு சரி ஓகே அதே உற்சாகத்தோட இப்ப பாடல் கண்டுபிடிக்க வந்துருக்கீங்க பாடல் கண்டுபிடிப்பீங்களா
0: குடிப்போங்க
1: ரைட் ஓகே பாடல் கேட்கலாமா அப்போ
0: கேளுங்க

0: இருக்கியா?
1: ரைட்,
0: ஓகே, உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன், 10 செகண்ட் டைம் தரேன், கண்டுபிடிங்க பாபா. 10 9 வர மாட்டேங்குது, நானும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா?
1: என்ன
0: பாடல்?
1: தேவா பாடல் தர முடியுமா?
0: தேவாவின் பாடல் தொடர்ச்சி நிகழ்ச்சியோடு தரேன், சரியா? கொஞ்சம் தள்ளி வரீங்களா?
1: சரியா?
0: ஓகே, பாடல் கண்டுபிடிக்கலாம், கேளுங்க.
1: கனவு

0: என்ன பாரு
1: அயன் படத்துல பல பலக்கிற பகலானி பட படக்கிற அகலானி அந்த பாட்டு
0: கரெக்டா? எப்படி நீங்க சொல்றீங்க அந்த பாடல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி?
1: நான் நிறைய முறை அந்த பாடமும் பார்த்திருக்கிறேன், அந்த பாட்டும்
0: கேட்டிருக்கிறேன். சரி ஓகே, அந்த 100% அந்த சுவரோட நாங்க அந்த பாடல் என்னன்னு கேட்கலாம் சரியா?
1: ஓகே
0: ஓகே.
2: பல பலக்கிற பகலானி பட படக்கிற அகலானி அல நடிக்கிற துகுலானி நகலே நகலானி.
0: வாழ்த்துக்கள் வினோத், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம்.

0: சென்னையில் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2:43.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது.
4: பிரைடெக்ஸ் சீல் கோட், நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: தயாரிப்பாளர் பாடகரான மிஸ் கேன். வணக்கம், பாடல் இது முகமூடி திரைப்படத்துக்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்த காற்றலையில் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக நிகழ்ச்சியுடைய நேரத்தை நேராக யார் இருக்கான் பார்க்கலாம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் படிதங்கனே இருந்து நரேஷ்.
1: நரேஷ், எப்படி இருக்கீ நரேஷ்?
2: நல்லா சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்கிறேன் நரேஷ். மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
2: ஆமா.
1: இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்?
2: ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைக்கா.
1: ஸ்பெஷல் இல்லை, எப்பவும் போலதான் இல்லையா?
2: ஆமா.
1: சரி ஓகே நரேஷ், பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கிறேன்.
1: சரி ஓகே, கேளுங்க பாடல.

0: என்ன பாடல்?
1: நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ராஜா, நல்ல நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. பாடுங்க அடுத்த லைனே. ரைட், ஓகே, அந்த பாடலாம் கரெக்டா சொல்லிட்டீங்களா?
2: ஆமா.
0: சரி, ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம்.
3: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சு
0: வாழ்த்துக்கள்.
2: கடைசி
0: நேரம் வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: பாடல் கேட்க மனைவி பவானந்தி, மகன் லஜின், மகன் லியோரியா மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் மனைவருக்காயும் உங்களுக்கு அழைக்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு நன்றி.

மாடலில் வந்து நானும் நிகழ்ச்சி வந்து விடைபெற்று சில போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சிந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிபானி. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நான் தான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இப்போதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 3 மணி.

0: ரசிகர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி, குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரேஷ் சலைவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டமை காரணமாக இருதய நோய் சிகிச்சை பிரிவில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சலையின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுரேஷ் சாலை உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தாய்லாந்தின் சுற்றுலா நகரான பட்டாயாவில் சூட்கேஸ் ஒன்றில் இருந்து 17 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் குறித்த மர்மமான கொலை தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவரை தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர். 46 வயதான சைமன் காமன் எனும் குறித்த சந்தேக நபர் ஆஸ்திரேலியாவின் பர்த் நகருக்கு பயணிக்கவிருந்த விமானத்தில் ஏற தயாராக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு பாங்காக்கின் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை அதிகாலை நேரத்தில் குறித்த பெண் ஆஸ்திரேலிய பிரஜையுடன் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழையும் காட்சிகளையும், பின்னர் சூட்கேசுடன் சந்தேக நபர் கட்டிடத்தை விட்டு வெளியேறி அதனை மோட்டார் சைக்கிளில் பின்புறத்தில் ஏற்றி ஓட்டிச் செல்லும் மற்றொரு காணொலி காட்சியையும் அடிப்படையாக கொண்டு குறித்த ஆஸ்திரேலிய பிரஜையை தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர். நமது அடுத்த மாநில செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி, குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பரான பாடலோட நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் வந்து உங்களுக்கு மாலை 3 மணிக்கு தான் வரும், சரியா? 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். சூப்பரான வைப்ல, சூப்பரான பீட்ல நீங்க இதுவரை கேட்காத பாடல்கள், கேட்ட பாடல்கள், இலங்கை பாடல்கள், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தரத்துக்காக ரெடியா இருக்கிறோம். இந்த நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் வந்து வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைவினை ஏற்படுத்தி கூட உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதையும் வர வாரங்களில் தேடி எடுத்து தர்றதுக்கு நானும் மிக ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து கடந்த வாரங்களில் கேட்ட ரிக்வஸ்ட்டுக்கான பாடல்கள் எல்லாமே கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து அடுத்தடுத்து தர்றதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னோட இணைந்து கொள்ளணும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைவினை ஏற்படுத்துங்க 0312-2-0-0-1 அல்லது 0312-2-0-1-11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன, இல்லை இலங்கை பாடல் என்ன, நம் நாட்டில் பாடல் என்ன, இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல்களையும் எடுத்துக்கொண்டு தரதுக்கு நானும் மிக ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கிறேன். சரி, அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த பாடலை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலோட தலைப்பு சிஎம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதா இந்த பாடலோட தலைப்பு, சரியா? இந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க காதலை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் எல்லா ஊர்லேயும் பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த கொழும்பு பொண்ணுங்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேட்டுட்டு வாங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: தங்கச்சி கூட என்னடா கதை உனக்கு?
1: மணிமா பீட் அப்படிங்கிற பாட்டு தான் இப்ப கேட்டு வந்தீங்க. ஒரு காலத்துல ரொம்ப பழைய பாட்டுலாம் கிடையாதுங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுன்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பட்டையை கிளப்பின ஒரு பாடல் தான் அந்த மணிமா பீட் அப்படிங்கிற பாடு. ஸோ சிஎம்இ கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் மணிமா பீட் இந்த ரெண்டு பாடலையும் தான் பேக் டு பேக் நீங்கள் கேட்டு வந்தீங்க. சிஎம்இ கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அது என்னோட சொந்த பாடல், நண்பன் சிவி லக்ஷோட இணைந்து நான் பண்ண பாடல் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிமா பீட் அப்படிங்கிற பாடல் கேட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளாம இலக்கியத்தில் பேசுகிற 0112 75 00 3 அல்லது 0112 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. சரியா என்னந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி தந்துட்டீங்கன்னு சொன்னால் அதையும் தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மைக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே கூட உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன, இலங்கை பாடல் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கேட்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2 வாரங்களாக ஒரு பாட்டு கேட்டிருந்தாங்க, அந்த பாட்டு லிஸ்ட்டில் இருக்குது. இப்போது வந்திருக்குது யாருன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இது?
2: பத்மாவதி.
1: எப்படி இருக்கீங்க? தமிழகாமம். ஓகே, தமிழகாமம் எப்படி இருக்கு? வெட்ட வெயிலா இருக்கு. என்ன? சரி, என்ன செய்றீங்க நீங்க? வசந்தம் கேட்டு இருக்கீங்க. சரி, நீங்க சொல்லுங்க பத்மாவதி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? இலங்கை பாடல். இலங்கை பாடல் என்ன வேணும்? பரவாயில்ல, எல்லாரும் கேளுங்க இந்த பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் உங்களுக்கு அதான் பாடல் கேளுங்க. ஒழிக்கிற பாடலுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மேற்கொள்ளுங்க.

சூப்பரான ஒரு பாடல் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து எங்கிருந்து வந்துச்சு, ஏன் இதை போட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாடலை பாடியிருக்காரு வந்து வி முத்தலகையா, அவங்க தான் பாடியிருக்காங்க இந்த பாடலை. மலையகத்தை பற்றிய ஒரு அழகான பாடல், அதுவும் பல வருடங்களுக்கு முன்னாடி இலங்கையில் தமிழ் சினிமான்னு ஒன்று இருந்துச்சு, இதை விட உயிர்ப்போடு இருந்துச்சு. அப்போது வந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மலையகத்தை சுற்றி பார்க்க போகிற ஒரு இளைஞன் இந்த பாடலை பாடிட்டே சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரத் தசாநாயக தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு, ஈழரத்தினம் தான் வரிகள் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல், கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் பற்றி யோசிக்காங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு உங்களுக்காக தான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற முன்னெல்லாம் பாட்டு கேட்டவங்களாம் குஷி ஆகிட்டு டக்குன்னு லைனில் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க, 0312 775 0031 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம். ஓ, யார் இது? ஹலோ, யார்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க நீங்க? அப்படியா, சரி ஓகே. அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க நீங்க? சரி சரி, எல்லாரையும் நினைத்துக் கொள்ளலாமா? ஓ, எல்லாமே ஸ்ரீலங்கன் சாங்ஸ் தான், இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் இருக்கு. யார் பாடின பாட்டு? யாருமா? ஆ, சரி ஓகே, நான் உங்களுக்கு அவங்களோட பாட்டு அடுத்த வாரம் எடுத்துக்கொண்டு வந்தாரு, சரியா? சரிம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இளந்தாரி அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று வரப்போறது, இது ஸ்ரீ நிர்மலன் அவங்களோட மியூசிக்ல தான், சரியா? சூப்பரான ஒரு வைப தரப்போற ஒரு ஜெஃப்னால இருந்து வந்த ஒரு பாடல். பாடல் கேளுங்க, கேட்டு தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம இட்ஸ், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இந்த பாடல் பாக்குறதோட அப்படியே என்ன, இந்த கேட்கறதோட என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா இருக்காங்க வீட்டுல, ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, வந்து உங்களோட மெசேஜையும் இல்லை உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து டக்குன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், சரியா?

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் நம்ம இட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைபான பாடல் எல்லாமே உங்களுக்காக அப்படியே தந்துகிட்டு இருக்கோம். அந்த வைப்ல நீங்களும் வந்து வைப் ஆகணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு டியூன் பண்ணிக்கிங்க. வசந்தம் எஃப்எம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு இப்போ யார் வந்திருக்காங்க நம்மளோட கதைக்கிறதுக்கு? வணக்கம். வணக்கம்
2: மாலை. வணக்கம் சங்கர்.
1: மாலை வணக்கம். யார் இது?
2: அப்துல் மஜித்.
1: அப்துல் மஜித், எப்படி இருக்கீங்க?
2: சொல்லி
1: வைங்க, தேடி எடுத்து கொண்டு வர. என்ன பாட்டு வேணும்? இலங்கை பாட்டா?
2: ஆமா ஆமா.
1: ஆ பாடுங்க.
2: தண்ணீர் குடமெடுத்து தனி வழியே போற பெண்ணே, தண்ணீர் குடத்தின் உள்ளே தளம்புதடி மனசு. அந்த பாடல்.
1: ஆஹா, இது என்ன பாட்டு? தண்ணீர் குடமெடுத்துதான் தலைப்பேவா?
2: ஆமா, அதேதான் தலைப்பு.
1: சரி, அடுத்த வாரம் இது எங்க இருந்தாலும் தேடிக்கொண்டு வந்தாரு உங்களுக்கு. சரியா மஜித்?
2: நல்லம் நல்லம்
1: நல்லம். சரி, யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க இன்னைக்கு அடுத்த பாடலுக்காக?
2: அந்த பாடலை கேட்பதற்கு தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டீன், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜுக்கும், அவரது கணவர் முகமது சாய் செல்லம் ஆளுக்கா.
1: அடடா, சொல்லிக்கிட்டே இருந்தாரு, லைன் ஏதோ ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அவர் யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கணும்னு நினைச்சாரு அவங்க எல்லாருக்கும் வரப்போகிறது. மறுபடியும் யாழ்ப்பாணம் பக்கம் இருந்து அஞ்சல வராங்க. இது முதல் அஞ்சல கிடையாது, அஞ்சல டூ தான் வராங்க. ஸோ பாட்டை கேளுங்க, பாட்டை கேட்டது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாது என்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

0: வழங்க தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM, மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு விழா பொர்லையில் உள்ள இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் கொண்டாடப்பட்டது. கடந்த 105 ஆண்டுகளாக நாட்டின் அபிவிருத்திக்கும் மக்களின் நலனுக்குமாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றிய பங்களிப்பு அதன் போது பாராட்டப்பட்டது. சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் இணைந்து குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: புர்கினோ ஃபாசோவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான தூதர உறவுகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. புர்கினோ ஃபாசோவில் கடந்த 2002 இடம்பெற்ற ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் ராணுவ அரசாங்கம் காணப்படும் நிலையில் பிரான்ஸ் புதிய காலனித்துவ நோக்கங்களை கொண்டிருப்பதாகவும் தமது நாட்டின் நலனுக்கு எதிராக தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தி அந்நாட்டுடனான தூதரக உறவுகளை துண்டித்துள்ளதாக இப்ராஹிம் சவோரோ தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

நம்ம இட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அதுவும் நம் நாட்டு பாடல்கள் புதுசாக வந்த பாடல்கள் முன்னே வந்த பாடல்கள் உங்களோட ஃபேவரட்டான பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி எல்லாம் இல்லை, ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நம்ம இட்ஸ்ரோ இணைந்து கொள்ளுங்க. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். சூப்பரான நம்மளோட கணேஷ் அவர்களோட பாடல் ஒன்று, கணேஷ்னா யார் அப்படின்னு யோசிக்கக்கூடாது, நவகம்புர கணேஷ் அவர்களோட மட்டக்குழியில் கட்டகவனோட பாடல் பாடல் கேட்டுட்டு வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் மலைப்பை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். மலைக்கின்ற தொலைபேசிகளுக்குங்கள் 0312 0031 அல்லது 0312 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வாங்க டக்குன்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதையும் எடுத்து கொண்டு வந்து தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். சரியா, சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, எங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கள பற்றின டீட்டெயிலும் சொல்லி உங்களுக்கான பாடல்களும் தரத்துக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். சரி, இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆய் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு வந்திருக்காரு, இனிங்கத்தேனையிலேருந்து வந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் சொல்லி ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் ஊர்கூடவாத்த தமிழ்நாட்டிலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க. மாலை நேர வணக்கங்கள் சகோதரா, நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பி இதே ரத்னம் வந்திருக்காங்க. மாலை வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ரசல்லகம குலராசா வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் சிங்களடி ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அப்புறம் புத்தளம் காரைத்தீவில் வந்து அன்ஃபாஸ் வந்திருக்கிறாரு, மதிநேர வணக்கம் சொல்லியிருக்காரு. ஆகாஷ் வந்திருக்காங்க. அது மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய் வணக்கம் அப்படின்னு சொல்லி கிண்ணியா நகர் மௌருஃப் நகர்லேருந்து கிண்ணியாவிலேருந்து வந்திருக்காரு. நசூர் வந்திருக்காங்க. வணக்கம் கொழும்பு 15 மதுரையிலேருந்து தர்சனி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம், இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலமாக இருக்கிறீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, நான் பருத்து துறையிலேருந்து அருள்மொழி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து இப்படி கேட்கலாமா, நாமளே இண்டிபெண்டன்ட் பாடல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், திரைப்பட பாடல் கேட்குறாங்க, வாட் இஸ் திஸ். அடுத்தது வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அந்த கலை அரசு வந்திருக்காங்க. அப்புறம் இனிய மாலை நேர வணக்கங்கள் சொல்லி கார்த்திகா வந்திருக்காங்க, நிஷா வந்திருக்காங்க. இவங்க தான் இணைந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினூடாக. நீங்களும் வந்து ஃபேஸ்புக் அப்படி இல்லைன்னு சொன்னால் அளவு ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். இது நம்ம ஹிட்ஸ். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைப்ல நீங்க எல்லாருமே பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ஹேட்ஸ். உங்களுக்கு பிடித்தமான எல்லா மாதிரியான பாடல்கள் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் வைப் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும், வீக்கெண்ட்ல உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம இச்சோட நானும் வந்துருவேன். இப்போ நம்மளோட கதைக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: தோப்பு பச்சிக்காரியில இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: என்ன நம் நாட்டு பாடல் உங்களுக்கு வேணும் ஈடன்?
1: நித்யானந்தா
0: அவர்கள்
1: பாடிய
0: அடுத்த லைன். சரி, உங்களுக்காக அந்த பாடல்.
1: ஐயோ மாமி அவளை விடாதே, படிக்க விட்டு அவளை இன்னும் கெடாதே, ஊசுகளும் பொடியெல்லாம் கண்ணீரை கண்டவுடன்
0: காதலிக்கும்
1: காலம் அல்லவோ.
0: ஆஹா ஆஹா, சூப்பர். உங்களுக்காக இந்த பாடல் தரேன். யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காக?
1: ஆதித்யா, அமிந்து.

0: மே பத் வாழ்க்கையின பத்மா இந்த நேரத்தில் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கோம். இணைவிற்காகவும் விசேஷம் உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. சரி, அப்படியே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ஐடிஎன் ஊடக வலையம் ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்து தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கும் நிகழ்வானது ஒவ்வொரு வாரமும் இடம்பெற்று இருக்கு. அந்த வகையில வருகின்ற வாரமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகளை தடுப்பது எப்படி, இல்லை இந்த விபத்துகள் எப்படி ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விரிவாக எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விளக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றிய தகவல்கள் வரும்போதும் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கறதை வந்து நான் ஞாபகப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, டக்குன்னு தொலைபேசி எடுத்து எங்களோட நம்பரை டயல் பண்ணுங்க. அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க வந்தீங்கன்னு சொன்னா நம்ம இட்ஸ் போஸ்ட் கீழே உங்களோட கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரொம்ப ரெடியா ஆவலா சந்தோஷமா காத்துட்டு இருக்கேன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கு

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ரமசுபுர வசந்தத்தை நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தமான பாடல்கள், இந்த பாடல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது புதுசாக வந்த இண்டிபெண்டன்ட் சாங்காக இருக்கலாம், இல்லை முன்ன வந்த இண்டிபெண்டன்ட் சாங்காக இருக்கலாம், இல்லை நம் நாட்டு பாடலாக இருக்கலாம், இல்லை எந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எங்கேருந்து பண்ணியிருந்தாலும் அந்த பாடல்களை உங்களுக்கு தருவதற்காக நாங்களும் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வலிப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கி கொள்ளலாகும், கிடைக்கும் ஒரே இடம் நம்ம ஹிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பாடல்களாக இருக்கணும், இல்லை இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக இருக்கணும். இன்றைக்கி இல்லைனாலும் சொன்னாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அடுத்த நல்ல சரி அதை கொண்டாந்துறதுக்கு நாங்கள் வந்து அதுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்வோம் அப்படிங்கிற விடத்தை ஞாபகப்படுத்துறேன். அழைப்பு ஏற்படுத்துங்க. 0112-275-0031 அல்லது 0112-275-1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யார் அழைப்பில் வணக்கம்?
2: வணக்கம் மாலை நேர வணக்கம்.
1: மாலை நேர வணக்கம். யார் இது?
2: மாத்தலை சிவமூர்த்தி.
1: சிவமூர்த்தி எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கும்.
1: என்ன செய்ய சந்தோஷமா தானே இருக்கணும் இல்லையா?
2: அதனாலதான்
1: அந்த பாட்டு தான், அந்த சின்ன மாமியே அந்த மருமலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கெட்டச்சா கண்டிப்பா இன்னைக்கு தருவேன். சரியா? இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த வாரம் அந்த பாட்டு. ஆமா, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வச்சிருந்தா தந்துருவேன், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் தரேன். சரியா?
2: சரி,
1: சரி. யாரெல்லாம் எடுத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
2: எங்கள் வெள்ளுவத்து மக்கள் அகஸ்திகா, யதுசிகா, அனுஸ்வான், திலகவதி, அம்மா கிருஷ்ணகுமார், அப்பா முத்தையா, அதே போல வசந்த உறவுகளுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து
1: வெண்கலம் அப்படிங்கிற ஒரு பாடல் வருது கேளுங்க. இந்த பாடல வந்து அதித்தி அப்புறம் அக்கிரா தி ராஃபல் அண்ட் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற வைப் தரும்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகில்

0: ரொம்ப சூப்பரான மைட்ஸோட இணைந்திருக்கிறீங்க. ஒரு சூப்பரான வைபான பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். சரியா, தொடர்ந்து இன்னும் இருக்க போகிற கொஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலின் ஏற்படுத்தினோட இணைந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்மைட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட வந்து என்ன பண்ணலாம், உங்களோட கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறீங்க, ரைட், உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல்கள் அல்லது நம் நாட்டு பாடல்கள் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன அப்படி இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்கவே இல்லைங்க, ஆனால் அந்த காலத்துலலாம் நாங்கள் கேட்டோம், இல்லை இந்த பாட்டு இப்போ வந்த ரீசன்ட் டைம் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான பாடல்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். அப்படி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கும் இல்லை வர வர வாரங்களில் உங்களுக்காக அந்த பாடல்களை தரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான மாலை நேரம் வணக்கம் சங்கர் நம்மை சாங் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. அடுத்தா வந்து மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலினா கெயில் வந்திருக்காரு. அன்பான மாலை நேரம் வணக்கம்னா சுகமாக இருக்கிறீங்களா? அபுதலை புதுக்காடு ரஜினி லாவண்யா பிள்ளைகள் அனுஜா கவிஷான் அம்முக்குட்டி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட குலராசா வந்திருக்காங்க. சரி, இவங்களாம் தான் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அழைப்பின் ஏற்படுத்தலாம். இப்போ அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நல்லா
1: இருக்கேன்.
0: சில விஷயங்கள் கிடைக்கிறது கிடைக்காம இருக்குது, கிடைக்காம இருக்கு, கிடைக்கே கிடைக்குது. இப்ப கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அப்படிதான். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்,
0: உங்களை போல. சூப்பர். அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, எல்லாம் சேர்த்துக்க போறீங்க.
1: நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லா சொந்தங்களுக்காகவும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகவும்,
0: சரி,
1: எனக்குனே ரெண்டு சொந்தம் இருக்கு.
0: அது யாரு?
1: ஒண்ணு என்ன ரேடியோ,
0: இன்னொன்னு
1: போன்,
0: இன்னொன்னு போன். அந்த ரெண்டு சொந்தத்துக்காகவும் இல்லையா?
1: அந்த ரெண்டு சொந்தத்துக்காகவும் எங்க பசங்கள பாட்டெல்லாம் கேக்குறேன் போடுங்க.
0: சரி, நன்றி நன்றி நன்றி அம்மா கால் பண்ணதுக்காக.
1: நன்றி.
0: சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, பாட்டு கேளுங்க. அப்படியே டைம் இருந்துச்சுன்னா என்னோடையும் இணைந்து கொள்ளுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.

நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சியில. என்ன அந்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கட்டம் தான் நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய போகும் நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் நான் இப்போது மாட்டிகிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 3 மணிலேருந்து நம்மளோட ப்ரோக்ராம் சும்மா அதிரடியாக உங்களுக்கான பாடல்கள், அதுவும் நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த பாடல்களாமே உங்களுக்காக நானும் தந்திருந்தேன் கடந்த வாரங்களாக. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு பாடல் வேணும் வேணும்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அந்த பாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரங்களையும் கொண்டு வந்து தருவதற்காக நானும் தயாராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, ஃபேஸ்புக்கினோட வந்து இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற போகும் தருணம் இது. ஸோ விடைபெறுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து காமெடி கலாட்டா நிகழ்ச்சிக்காக வராங்க GR. விடைபெறும் நான் வந்து என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வர மக்களே வீக்கெண்டை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க.

நன்றி சங்கர். நேர்களை இப்பொழுது முதல் 102.6 102.8 உங்க வசந்தது டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். கோமடி கலாட்டா நிகழ்ச்சி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தெங்கு மற்றும் உணவு பானங்களுடன் தொடர்புடைய ஏற்றுமதி தொழிற்துறையினூடாக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் $3 பில்லியன் வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழிற்துறையாக அதனை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. தெங்கு ஏற்றுமதி துறையினூடாக $2 பில்லியன், உணவு மற்றும் பானங்கள் ஏற்றுமதி தொழிற்துறையினூடாக $1 பில்லியன் வருமானமாக ஈட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்த திட்டமிடல்கள் தொடர்பிலான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹெவல் அவுலி கப்பல் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயற்பாடு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோமோஸ் நீரிணை பகுதியில் ஹெவல் அவுலி கப்பல் மீதான ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சிங்கப்பூர் கொடியின் கீழ் பயணித்துள்ளதாகவும் அது சரக்கு கப்பல் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரானில் உள்ள பல இலக்குகள் மீது வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

பொங்கல் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

நேர்கள் இப்பொழுது முதல் காமெடி கல்லாட்டா நிகழ்ச்சி கேட்கலாம். 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து இந்த வீக்கெண்ட ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். நீங்க கேட்ட கேட்காத தெரிஞ்ச தெரியாத அட்டகாசமான சூப்பரான எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிற காமெடிகள்ல உங்க வசனத்தோடு இணைந்து காமெடி கல்லாட்டா நிகழ்ச்சியின் ஊடாக கேட்டு ரசிக்கலாம். சோ நீங்க கேட்டுட்டே இருக்கிறது இப்பொழுது காமெடி கல்லாட்டா.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: என்னன்னா அது நீங்க சொல்லி என்னன்னா கேட்காம போயிட்டேன். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க?
2: வீட்டுல வயசுக்கு
1: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா?
2: யாரு நரி?
1: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துனேன்.
1: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சியவா எங்க வாங்கினு கேட்ட?
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எரிஞ்சார் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க?
1: வாடா, இனிமே இந்த ஜட்டி காய போடுறது
2: அது எங்க வேணாலும் காயப்படுங்க. முடியலாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டா
1: தர்றேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு
1: போறேன்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ,
1: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா? என்னங்கய்யா,
1: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுருங்க,
1: தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம்.
2: எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற புக முதற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்ட அம்பிட்டீங்க.

0: ஓம் வசந்த பவா.
1: வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க.
2: பொழைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போர்டு மாட்டணும். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா, பேய் ஓட்டத்துக்கு இவ்வளவு டிமாண்டா?
3: ஆமா பாஸ், அப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பெரிய ஆப்பரா மாட்டிருக்கு பாஸ்.
0: இந்த பாஸ் தள்ளி வாங்கறதுலாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் வச்சுக்க, இங்க நீ சிஷ்யன், நான் குரு.
4: இந்த வீட்டை பார்த்தாலே இருக்கிற மாதிரியே தெரியுது.
3: மீறி புலம்பி இல்லாத பேய் நீங்களே கூப்பிடாதீங்க. கொஞ்ச நேரம் கந்த சசி கவசத்தை படிப்போம், பேய் ஓட்டுற மாதிரி நடிப்போம், பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, உயிரின் உயிரே.
2: கொண்டா இளவெடுத்தவனே, டேய் கந்த சஷ்டி கவசத்துக்கு பதிலா சூர்யா ஜோதிகா நடத்த காக்க காக்க பாட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு

0: பாஸ் நம்மளை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாஸ்.
1: செத்துருவ போல இருக்கடா.
2: நாலு பேரு நல்லா இருக்கிறதா தான் ஒரு உயிர் போறது தப்பு இல்ல.
1: யாரா அந்த நாலு பேரு?
0: நானும் என் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளும்.
1: ஒன்னு அடிச்ச என்ன யார்
3: தெரியும்.
0: உங்க வீட்டுக்காக ரத்த சிந்தனை பாக்குறீங்களா? அபோ பொம்மையில கேவலப்படுத்தாதீங்க. இந்த பாடியை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது போட்டு 20,000 கேள்வி
1: கேட்பானு
0: தெரியுதா?
1: தெரியல.
0: பேமெண்ட் அமைக்கிட வேண்டிதான்.

0: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது காமெடி கல்லாட்டா. உங்க வசனத்தோடு இணைந்து இந்த வீக்கெண்ட என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்டுக்கொண்டிருப்பது காமெடி கல்லாட்டா.
1: பிச்சமணி, பிச்சமணி,
2: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலாம்,
1: சவித்துமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன்.
2: என்னது கவர்மெண்ட் வேலை?

0: வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
0: அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை
1: வரத்த இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
2: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணு? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துதிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தான என்ன வேலை
1: வாங்கினீங்க? சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். ஓ, கவர்மெண்ட் ஜாப்.
1: சரி,
2: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
2: ஏனா இது கொஞ்சம் ஓவரா தோணலே?
0: எது எது எது?
2: பிச்சு, வாயை தரடா.
0: என்னது?
2: சக்கரை.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: அது தெரியுது. யாரை விட்டுட்டு இங்க வந்த? கொண்டாட்டியா இல்ல அவ கள்ளக்காரனா சொல்லு.
1: என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உடனே

0: நந்தனத்துக்கு கொடுங்க.
1: அண்ணே, இந்த மாதிரி ஆக்கேஷன்லாம் விடக்கூடாதுன்னு.
2: ஆமா,
1: இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியாவின்னு தெரிய மாட்டேங்குதுன்னு.
2: கலிகாலையா இது? கலிகாலம், என்ன பண்றது?
0: ஏமா, அந்த ரவுடி பையிலேயே பாத்துட்டு இருக்க, திரும்பி உட்காருமா? இல்ல, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஜீப்லயோ வேன்லயோ தான் கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்ன பப்ளிக் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்களே.
3: சார், உங்களால எல்லாரும் என்ன வீரப்பனோட கேவலமா பாக்குறாங்க. நான் வர ஸ்டாப்ல இறங்கிறேன்.
2: தம்பி, இறங்குப்பா, ஸ்டேஷன் வந்து இறங்க.
3: கதவை முடிங்க, யாரோ உள்ள போயிட போறாங்க.
0: சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கடையில என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இவ என் தங்கச்சி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும்.
3: ஐயோ, நீங்க வேறங்க. பெத்த அப்பனே பெயில் எடுத்தா செலவாகணும்னு ஜெயிலே இறான்னு விட்டுட்டு போயிட்டான். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில எடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க.
0: தேங்க்ஸ்.
3: அதான் மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன்.
0: என்னங்க?
3: என்னங்க?
0: அன்னைக்கு பஸ்ல
3: நீங்க என்ன
4: தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பா, சுயநலம் உண்டு.
2: வெள்ளையும் சொல்லியமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்கே.
5: யார போயா கார்பரேஷன்? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கிண்ணத்துல வரணுங்கிறக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா? அந்த மகான போயா யாருன்னு கேட்டேன்.
6: நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை போற அள்ளி ரோட்ல தெளிச்சு கொடு. நான் கூட்ட நீ வளர்த்து வளர்ச்சி சில்லடு. ஓகே,
5: என்ன
6: பாம்பு பார்த்தா மாதிரி
5: பாம்பு இல்லனே வச்ச குழந்தை. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெற்று குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கானே.
6: இது பச்சை குழந்தைய? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பை தொட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் என்ன ஒளி இல்லடா. தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பிள்ளையில பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது?
2: எதுக்கு அடிக்கிறீங்களா? தொற்றுல தூக்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த?
6: எது திருடிட்டு வந்தா?
2: ஆமா,
6: என்னையா சொல்றீங்க?
7: ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயின காணுங்க.
2: செயின காணுமா?
6: எது செயின வரல?
2: எப்படி இருக்கும்? இப்ப ரெண்டு பேரும் ஓடலாம்ல? அவன் குடுத்து வாங்க சொல்லிட்டா. என்ன பாத்துருக்க?
8: டேய், பாத்து இறங்குடா. பல்லவம் படிக்கட்டு விழுந்து பல்லுகளை உடைச்சுக்க போற.
3: அறிவு
8: இருக்கா?
3: இப்படி போங்கன்னா பைல்ஸ் தான் வரும். சுமாரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா நீங்க எப்படி இங்க?
0: நான் டெய்லி பஸ் இங்க தான் ஏறுவேன்.
3: ஓ
0: அந்த பெட்டி உங்களதா?
3: இது குப்பை தொட்டியா?
0: இல்ல இல்ல அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கே அது.
3: ஆமா ஒரு பெட்டி இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா எங்க அப்பா விட்டு சொத்து மாதிரில கேக்குறீங்க. அந்த பெட்டிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க.
0: இல்ல இப்பெல்லாம் எதுல பாம் இருக்குனே தெரியல.
9: சிக்கமங்கு சிக்கமங்கு.
3: அப்படியே வந்தாலும் நீங்க சிக்ஸி புடிச்சு பாதி தூரம் போயிருங்க. அங்கிருந்து இன்னொரு சிக்ஸி புடிச்சு. பேப்பர் கலெக்டர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த பெட்டி என்னதுங்க?
9: பரவாயில்ல ஒரு அழகான ஃபிகர் நிக்குது. அது உங்களா?
3: கிட்டத்தட்ட அப்படிதான்.
9: கின்னா பிரதர் ஃபிகர் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம். ஆனா நம்ம தொழில் தான் பிரதர் முக்கியம். டூல்ஸ் இருந்தா தான் பிரதர் வேலை செய்ய முடியும். புரியுதா? இந்தா புடி உன் பாக்ஸ பட்டா பிரதர்.
3: தேங்க் யூ.
9: வரான் பிரதர்.
3: இல்ல பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அதான் எங்க அப்பா கூட கார்பெண்டர் வேலைக்கு போனேன்.
0: எனக்கு அப்படிதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.

0: நீ கிராஜுவேட்டா பிஏடா
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா, இருந்து என்ன பிரயோஜனம், வேலை கிடைக்கலையே.
0: அதுக்காக இது பாரு, நாளைக்கே நீ போய் எங்க எம்டி மீட் பண்ற, வேலையில ஜாயின் பண்ற. ஓகே,
1: மழை வர நேரத்தில் ஜோக் அடிக்காத.
0: ஜோக் இல்லடா, நிஜம்.
1: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
2: எஸ் கம் இன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.
1: தேங்க் யூ சார். நான் வந்து
2: மணிக்கம், இவர் தான் மிஸ்டர் அன்பு.
1: சர்டிபிகேட்ஸ்,
2: சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கங்க. இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம்
1: சார்.
2: எஸ் மிஸ்டர் அன்பு.
1: சார், நீங்க என்னை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை, என் சர்டிபிகேட்ஸ் கூட நீங்க பார்க்கவே இல்லையா சார்.
2: மிஸ்டர் மாணிக்கம் சார், அன்பு சீட்டு கூட்டிட்டு போங்க.
3: ஓகே சார்.
1: சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். இன்னைக்கு தான் வெளில ஜாயின் பண்ணேன்.

0: மணி 12:30 ஆச்சு.
1: இருக்கும்.
0: இன்னும் அருண் வரலையே சார்.
1: எனக்கு எப்படி சார் தெரியும்?
0: இல்ல சார்,
1: சார் இன்னைக்கு நீங்க வேலைக்கு செஞ்சீங்க, வந்தனைக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்றீங்க, உங்க வேலையை பாருங்க சார்.
0: என்ன சார் இது, என் ஃப்ரெண்ட் அருண் வரலையான்னு கேக்குறேன், அத போய் டார்ச்சர்.
1: காபி சார் நீங்க எடுத்துங்க. இந்த அருண் இன்னும் வரலையா? வேலை விட்டு தீக்கிட்டாங்களா? ஒன்னும் இல்ல சார், ஒரு நாள் என்கிட்ட முறைச்சுக்கிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட ராங்கு பண்ணாதரா வச்சிருவேன் வேட்டுன்னு. சொன்ன கேக்கல, வேட்டை வச்சேன், சீட்டை கிடைச்சிட்டாங்க.
0: என்னடா சொன்ன?
1: ஏன் சட்டையா சார் கேட்கிறீங்க? சீட்டு கட்சி ஒரு எம்டி, அவர் போய் கேளுங்க.
2: ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது?
0: நீதான் பேசுற.
2: என்ன, நம்ம இந்த காதல வச்சு பேசினா இந்த காதல சத்தம் வருது?

0: யார் பேசுறது?
1: நீதான் பேசுற.
0: ஹலோ, யார் பேசுறது?
1: நீதான்டா பேசுற.
0: நீங்க பேசுனீங்களா?
1: நீ பேசுன என்கிட்ட.
0: இல்லையே.
1: அப்புறம் எதுக்கு நான் உன்ட்ட பேசணும்? நீ என்ன லூசா?
0: லூசா? ஆஹா, சாரி மேடம்.
2: எதுக்கு சாரி?
0: இல்லமா, ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல.
2: ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்லிய போய.
1: சாரி
0: சார். நீ
1: இதாண்டா சொல்லணும். நீ லேட் பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன்.
0: சாரி சார்.
1: இது ரொம்ப லேட். நீ போன்லயே பேசு.
0: ஹலோ, யார் பேசுறது?
1: நீ தான் பேசுற.
0: ஹலோ, யார் பேசுறது?
1: நீ தான் பேசுற.
0: ஏன் சார்? என்ன கண்டாவே உங்களுக்கு? ஆஹா, போன்ல யார் பேசுறேன்னு கேட்டா நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க?
1: நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீ தான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அத போன் பண்ணி கேப்ப யார் பேசுறதுன்னு?
0: உலகம் பூரா போன் எடுத்தவங்க யார் பேசுறதுதான் கேப்பாங்க. நான் யார் பேசுறேன்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணா சார், இந்த சாப்பிட எத்தனை சாப்பிட இருக்கு, நான் அங்கிட்டு போய் பேசிக்கிறேன்.
1: ஹலோ, போன் நம்பர் என்ன?
0: எதுக்கு சார்? எதுக்கு சார் என் நம்பர் உங்களுக்கு? Who are you?
1: சரி, வேணாம் போ.

0: sorry.
1: நான் உனக்கு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே?
0: அதை இப்படி திரும்பி சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்.
1: இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது.
2: மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா?
0: ஏன் கேக்குறீங்க?
2: இல்ல மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான்.
0: அப்ளிகேஷன் போறியா? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வர்ரா. நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுங்களே அப்ளிகேஷன் போற ஆட்டு கூட்டு போறேன். இந்த சூரி பிடிச்ச நாயெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல போய் அப்ளிகேஷன் போடு.
3: அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன்.
0: தக்காத ஒரு மூஞ்சி, உனக்கு லவ் கேக்குதா? போட போட,
3: பக்கத்துல நின்னு பேசு.
0: அதுக்குதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ண கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவ்ஸ் மாதிரி ஒட்டி உரைச்சிருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள?
4: ஏய் மரியாதை சைனா கழுத்து, ஏய் எவனாவது பக்கத்துல வந்தீங்க உன்னை சொருகிக்குவேன்.
5: அதிகாரியா கழுத்து
6: சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார்.
7: யாரா சார்?
5: போன்ல தான் எங்க வாழ்க்கை இருக்கு, கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க.
6: கண்டிப்பா போன் வந்ததுன்னு சொல்றேன்.

0: பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர்? அண்ணி வேற பக்கத்துல கல்யாணம் ஆச்சா பிரதர்?
1: இல்ல இன்னும் ஆகல.
0: இன்னுமா லவ் பண்ணின்னு இருக்கீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க பிரதர். பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர். பிரதர் நீ இன்னும் என் பொண்டாட்டிய பாக்கலல்ல?
1: இல்ல
0: அங்க பாரு.
1: என்னப்பா அது நீ செய்ய வேலையை உன் பொண்டாட்டியும் செய்ய விட்ட?
0: போட்டி அதிகமாச்சு பிரதர்.
1: கவிதா, கவிதா கூப்பிடுறேன்.
2: என்னாச்சு? கவிதாங்கிற பேரே எனக்கு மறந்து போச்சு. என்னங்க இது? கௌசல்யா என்ன போனே பண்ணல?

0: மிஸ்டர்
1: வாழ்க்கையோட

0: எனக்கு இப்படி தெரியுது, கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஆஹா, தாடிக்காரன் நிக்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே. திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்க இல்லையா? சத்திய மாட்டிட வேண்டியதான்.
1: கோமடி கலாட்டா நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு ரசிச்சுட்டே இருந்தீங்க. சோ ஒலிகாரமிக்கு இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்து நீங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் விடுமுறை கொண்டாட்டத்தினூடாக. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தோத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் ஆனந்தி. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் ஜி. அடுத்த வசனத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே.

0: அம்மா.
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விடுமுறை நாளில் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து கால் பண்ணுங்க, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு.

0: கான் திரைப்படத்தில் இருந்த மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: அன்பான வணக்கம். யார் இது?
1: மஸ்கிலியா தபால் தொண்டர் விதி ராஜேந்திரன், வசந்தத்தின் சொந்தம்.
0: அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா. அதாவது இப்படி நம்ம நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வசந்தத்தை கேட்கிற நேரத்துல தன்னால செமிச்சு
0: போயிடும். அப்படியா?
1: அப்படி ஒரு சொந்தம்.
0: சரி சரி ராஜேந்திரன், அப்புறம் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: மனைவி சொல்றாங்க,
0: கண்டிப்பாக. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆமா, எங்க இங்கிலீஷ் நாடகம் மன்றம் வச்சிருக்கோம். நாங்க ஏற்கனவே வந்து செஞ்சோம், குழம்பு மாப்பிள்ளைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா வாங்க பழக நாங்க ஒரு நாடகம் ஒன்று செஞ்சோம். அதுல நல்ல பரிசுலாம் கிடைச்சிச்சு, வசந்தத்துல எல்லாத்துலயும் பாராட்டும் கிடைச்சிச்சு. வானொலி வானொலி தொலைக்காட்சியும் செஞ்சோம். அவங்களுக்காகவும் கழுதாவில மாத்திர கழுதாவில புண்ணசாமி குடும்பத்துல மற்றும் எட்டியாந்தில கேள்வி வெற்றில சிவா மற்ற நீர்கொழும்புல சேம்குமார் மற்றும் என்னுடைய மைத்திரமாக இருக்கிறாங்க மற்றும் இந்த மகன் சுதாகர் கண்டியில மற்றும் மருமக பவானி அனைவருக்காக திருப்பமா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.

0: திரைப்படத்திற்காக பாடலொடி துய்கிறது. நேரம் மாலை 6:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: மக்கள் சூடிய
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.

0: இரவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக டி மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலு வணக்கம். ஹலோ,
1: வணக்கம். விடுமுறை கொண்டாட்டம் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: மாத்தலை சிவமூர்த்தி, எப்படி இருக்கீங்க சிவமூர்த்தி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சோமா இருக்கும். நீங்க நல்லா சோமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுல கொஞ்சம் வேலையை செஞ்சு விட்டு விடுமுறை கொண்டாடு பாடலாம் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் விடுமுறையாக அதை வரிய தந்து பாடல்
0: கேட்டுக்கிறோம். ஒரே டான்ஸ் பல வீட்டுல.
1: ஓ, டான்ஸ் போடுறதுக்கு இப்ப ரெடி ஆகுறேன். அஞ்சாறு பாட்டு போட்டீங்கன்னே.
0: சரி, அடுத்த பாடலும் டான்ஸ் ஆடக்கூடிய பாடல் தான். சரியா?
1: இன்னும்
0: கிடைக்கல, இனிமேல் வருமா இருக்கும். சரி, பாப்போம்.
1: ஆர்டர் பண்ணி தக்கு கொண்டு சொல்லுங்க.
0: சரி, ஆர்டர் ஒண்ணு கொடுப்போம்.
1: கட்டியும்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சிவமூர்த்தி?
1: எல்லோரும் நல்ல சுகமா இருக்காங்க. அதே போல் வசந்த உறவுகளுக்கும் எங்க இருந்தாலும் கிராமத்து பக்கம் கங்கைகர நதிகோரத்துல இருக்கும் வசந்த விடுமுறை கொண்டாட கேட்டுக்கொண்டு ஜாலியா இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு அறிவிப்பால் உங்களுக்கும் எங்கட மெல்லவத் அகஸ்திகா யதுசிகா அனுசுவான் திலகஜி அம்மா கிருஷ்ணகுமாரி முத்தையா அதே போல் வசந்த உறவுகளுக்கும் எல்லோருக்கும் அடுத்து வர பாடல் நல்ல பாடல் கொடுங்க.
0: சரி சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மிக அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டைமன்னார் செல்வசநிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. இதமான மாலை நேர வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி லிந்துள்ள எல்ஜில இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திற்காக.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: உங்களுக்கு முதலிடம். வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 கடந்தது. வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி. நியத்தலாக பஸ் விபத்தில் 42 பேருக்கு காயம். அதிவேக வீதியில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. ஏற்றுமதி தொழில்துறையை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தொழில்துறையாளர்களுடன் பேச்சுவார்த்தை. வழக்கு நிறைவடைந்த போதைப் பொருள் தொகை புத்தளத்தில் அளிப்பு. அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் அரிசி. ஈரான் அமெரிக்காவின் இலக்குகள் மீது தாக்குதல், இஸ்ரேலுக்கும் பதிலடி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். இவ்வருடத்தின் இறுதி வரையிலான காலப்பகுதியில் 50,459 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 30 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு நாளாந்தம் நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்து செல்கின்றமையினால் பொசோன் காலப்பகுதியில் பொதுமக்களின் செயற்பாடுகள் காரணமாக டெங்கு அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளது என சுகாதார தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் அதனை காணக்கூடியதாக உள்ளதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 14 மாவட்டங்கள் கூடுதல் பாதிப்புகளை கொண்டுள்ள மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன. 600 கிராம சேவையாளர்கள் பிரிவுகள் உள்ளடங்கும் வகையில் 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் கொழும்பு ஹொனுப்பிட்டிய கங்காராம விகாரையை அண்மித்த பேரவாவியை தூய்மைப்படுத்தும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இராணுவ தளபதியின் தலையீட்டில் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹொனுப்பிட்டிய கங்காராம விகாராதிபதி கிரிந்தே அசஜித் தேரர் அதன்போது ஆரம்ப நிகழ்வில் இணைந்து கொண்டார். சுற்றாடல் போலீசாரின் ஒத்துழைப்பும் அதற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. பேரவாவியை அண்மித்து காணப்படும் கழிவுகள் அதன்போது அகற்றப்பட்டன. டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சுற்றுச்சூழலை தூய்மையாக பேண வேண்டுமென சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். இதுவரை 50,459 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய பிரிவின் விசேட வைத்தியர் பிரசீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். தியத்தலாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகளை இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டி தியத்தலாவ பகுதியில் விபத்துக்குள்ளானது. இன்று அதிகாலை 1:10 மணியளவில் தியத்தலாவ ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதன்போது காயமடைந்த 42 பேர் மீட்கப்பட்டு தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவரின் நிலை ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கே எல் எம் வீரசேகர தெரிவித்துள்ளார். அவர்களில் ஒருவர் பதுளை பொது வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான பஸ் வண்டி இலங்கை போக்குவரத்து சபையினர் மற்றும் இராணுவம் போலீசார் இணைந்து பஸ் வண்டியை மீட்டுள்ளார்கள். இந்நிலையில் விபத்துக்குள்ளானவர்களின் நலனை பார்வையிட பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார சென்றிருந்தார். இந்நிலையில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளன. தொடங்கட பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. களனிகம மற்றும் தொடங்கட ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. 5 வாகனங்கள் களனிகம பிரதேசத்திலிருந்து தொடங்கட நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. பஸ் வண்டி, மோட்டார் கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் இவ்வாறு மோதுண்டுள்ளன. 16 வயது பாடசாலை நண்பர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது தொலைத்தொடர்பு தூண் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற காட்சிகள் சிசிடிவி கமராவில் பதிவாகியிருந்த போது போலீசார் அதற்கான காரணத்தையும் கண்டறிந்துள்ளார்கள். இவ்வாறான வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த பாடசாலை மாணவர்களை தெளிவூட்டும் டேக்கியா வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒழுக்கத்துடன் வாகனங்களை செலுத்துவதன் ஊடாக வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியுமென்ற தெளிவூட்டலை கிளீன் ஸ்ரீலங்கா அலுவலகத்துடன் இணைந்து சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு முன்னெடுத்துள்ளது. போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு உதவிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மனித படுகொலை மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 41 வயதான சந்தேக நபர் ஏற்கனவே குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் விசேட தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக கடமையாற்றிய காலப்பகுதியிலேயே குறித்த குற்றத்தை செய்துள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மத்திய குற்ற விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் மற்றொரு நடவடிக்கையாக முழுமையாக கடதாசி பயன்பாடு இன்றி சட்டத்தரணிகளின் உறுதிமொழிகள் வழங்கும் வெற்றிகரமாக இடம்பெற்றது. புதிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக நீதிமன்ற கட்டமைப்பின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறன் அதிகரிக்கப்படுவதோடு உலகுக்கு பொருத்தமான நீதிமன்ற கட்டமைப்பு நவீனமயப்படுத்தப்படுவது விசேட அம்சமாகும். உச்சநீதிமன்ற பதிவாளர் மனோதி ஹேவாவசம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 5 நாட்களில் குறித்த செயல்பாட்டினூடாக 735 சட்டத்தரணிகள் உறுதிமொழி வழங்கியுள்ளனர். பிரதமர் நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன தலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் டிஜிட்டல் கையொப்பமிடும் செயல்பாடு இடம்பெறுவதோடு அதனூடாக சட்டத்தரணிகளுக்கு தேவையான சகல ஆவணங்களும் இலத்திரனியல் ரீதியில் பாதுகாப்பதற்கு முடியுமாக உள்ளதாகவும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட குறித்த உறுதிமொழி வழங்கும் செயல்பாட்டின்போது 15,000 கடதாசிகளில் கையொப்பமிடும் செயல்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தை வலுப்படுத்தி உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் ஆன்லைன் முறையில் வழக்கு விசாரணைகளை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. வணிக மேல்நீதிமன்றத்திலும் அடுத்த வாரத்தில் இலத்திரனியல் முறை வழக்கு தாக்கல் செய்யும் செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தெங்கு மற்றும் உணவு பானங்களுடன் தொடர்புடைய ஏற்றுமதி தொழில்துறையின் ஊடாக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் 3 பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில்துறையாக அதனை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. தெங்கு ஏற்றுமதி துறையின் ஊடாக 2 பில்லியன் டாலர்களையும் உணவு மற்றும் பானங்கள் ஏற்றுமதி தொழில்துறையின் ஊடாக 1 பில்லியன் டாலரையும் வருமானமாக ஈட்ட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுகுறித்த திட்டமிடல்கள் தொடர்பிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. ஏற்றுமதியை பல்வகைமயப்படுத்துதல் மற்றும் பெருமதிசேர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த வகையிலான ஊக்குவிப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாரென ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டுள்ளார். குறித்த தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான விடயங்கள் அடங்கிய யோசனைகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. சகல யோசனைகள் மற்றும் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். வடக்கில் தொழில்துறையை ஆரம்பிப்பதற்காக ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன்போது தெங்குசார் உற்பத்திகளுக்குரிய தொழில்துறைகளை ஏற்படுத்த அரசாங்கம் உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேசிய உற்பத்திகளை பாதுகாத்துக் கொண்டு ஏற்றுமதித்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முறையான திட்டங்கள் குறித்தும் அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. தேசிய விநியோகஸ்தர்களை ஊக்குவிப்பதற்கும் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை நாட்டில் கட்டியெழுப்புவதுமே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். தமிழ் திரைப்பட உலகின் பிரபல முன்னணி இயக்குநர் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற கே பாக்கியராஜ் தனது 73 வயதில் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1953 ஆண்டு ஜனவரி 7 திகதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலில் பிறந்த பாக்கியராஜ் இயக்குநர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் டார்லிங் உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அரச சேவையாளர்களுக்கு சத்தோசம் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களின் ஊடாக தவணை கொடுப்பனவு முறையில் 20 கிலோகிராம் அரிசியை பெற்றுக் கொள்வதற்கான வவுச்சர்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஒரு ஏக்கருக்கு 2 உரமூடைகள் என்ற அடிப்படையில் 12,000 ரூபாயை வழங்குவதாகவும், 2.5 ஏக்கருக்கு 30,000 ரூபாயை வழங்குவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். உரமூடை ஒன்றுக்கு 6,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்கியுள்ளதாகவும், 3 மாதங்களுக்கு மேலதிகமாக நெல் அறுவடை நாட்டில் உள்ளதாகவும், 115% வீதமாவது கிரிசம்பா பயிர்ச்செய்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். களஞ்சியங்களில் உள்ள நெல்லை அரிசியாக்கி சத்தோசு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும், அது மாத்திரமல்லாமல் அரச ஊழியர்களுக்கு நிவாரண விலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட வழக்கு நிறைவடைந்த விச போதைப்பொருள் தொகை புத்தளம் வனாத்துவில்லு லெப்டோவத்தையில் உள்ள உலையில் இட்டு அளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஊடாக கைப்பற்றப்பட்டு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிறைவடைந்த அரச இரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த வழக்கு நிறைவடைந்த போதைப்பொருள் தொகையை இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களிலும் வழக்கு நிறைவடைந்து குறித்த போதைப்பொருள் தொகையை அளிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில், அவை நீர்கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து வனாத்துவில்லு லெக்டோவத்த உலைக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் எடுத்துச் செல்லப்பட்டது. 13 கிலோகிராமுக்கும் அதிக நிறை கொண்ட ஐஸ் போதைப்பொருள், 2 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட கொக்கைன் போதைப்பொருள், 39 கிலோகிராமுக்கும் அதிக நிறை கொண்ட குஷ் ரக போதைப்பொருள் மற்றும் 156 கிராம் ஹெரோயின் என்பன இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கஞ்சா ஹஷிஷ் போதைப்பொருள் 4 கிலோகிராமும், 1 கிலோ 200 கிராம் மெண்டி போதைப்பொருளும், 26,262 போதை மாத்திரைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சர்வதேச தினத்திற்கு இணைவாக போதை ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்படுவ நகரில் இடம்பெற்றது. மக்களை தெளிவூட்டுவதற்காக பேரணி ஒன்றும் இதன்போது இடம்பெற்றது. ஆரம்படுவ கன்னங்கர முன்மாதிரி பாடசாலையில் தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. அமெரிக்காவின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் அண்மை காலத்தில் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் அமெரிக்க ராணுவத்துடன் தொடர்புபட்ட இலக்குகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் தெற்கு கரையோரத்தை இலக்காக கொண்டு வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஐக்கிய நாடுகளின் கொள்கைகள் மற்றும் இருநாட்டு யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறும் செயல்பாடு என ஈரான் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறெனினும் குறித்த தாக்குதல் இடம்பெற்ற இடம் மற்றும் இலக்குகள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவர் லவ்லி கப்பல் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல்பாடு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோமுஸ் நீரிணை பகுதியில் எவர் லவ்லி கப்பல் மீதான ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் சிங்கப்பூர் கொடியின் கீழ் பயணித்துள்ளதாகவும், அது சரக்கு கப்பல் என சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரானில் உள்ள பல இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 கடந்தது, வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி. நியத்தலாவ பஸ் விபத்தில் 42 பேருக்கு காயம், அதிவேக வீதியில் 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. ஏற்றுமதி தொழில்துறையை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தொழில் துறையாளர்களுடன் பேச்சுவார்த்தை. வழக்கு நிறைவடைந்த போதைப்பொருள் தொகை புத்தளத்தில் அளிப்பு. அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் அரிசி. ஈரான் அமெரிக்காவின் இலக்குகள் மீது தாக்குதல், இஸ்ரேலுக்கும் பதிலடி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: 56 58. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றிலக்கங்கள் 28 29 56 58. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,09,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,47,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,916 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மிதுன ராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38 49 59 60. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 38 49 59 60. நேற்று தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,65,72,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 70 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,204 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 23 30 38 50. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 23 30 38 50. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,47,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,10,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,365 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 32 60 65 80. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 32 60 65 80. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 2 6 0 8 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2 6 0 8 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 69,85,840 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,72,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,380 கப்பருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்கள் 4 15 36 39. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 4 15 36 39. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,23,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 9,38 சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6 0 6 7 0 8. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6 0 6 7 0 8. நேற்றைய தினம் மொத்தமாக 36,04,340 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,24,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,034 சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 16 38 44 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 16 38 44 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,16,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 412 ஜயசம்பதலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6 7 0 8. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 6 7 0 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,53,280 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: மச்சினியே ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். வணக்கம், யார் அது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? அப்படியா? சரி விஸ்வநாதன், ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
1: விஸ்வநாதன்?
0: அப்புறம் இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா? எப்படி? இப்பொழுது வீட்டுல இருக்கீங்க. சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி
0: விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி மேடம். நன்றி.

நம்பிக்கையின் நேரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: போன சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0

0: ஏசியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். அட ராஜேஷ், என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்காவது சர்ச்சுக்கு வந்தியே. ஆமா, ஏன் நீ அடிக்கடி சர்ச் வரதில்ல, என்ன பிரச்சனை?
1: சர்ச்சுக்கு அது எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் வருவேன். இப்போ பிஸ்னஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் என்னோடய நேரத்தையும் காலத்தையும் நான் பிஸ்னஸுக்காக கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா என் குடும்பம், என் மனைவி பிள்ளைகளை யார் கவனிக்கிறது? நான் தானே கவனிச்சாகணும். அதனால் அப்பப்போ நான் பிஸ்னஸ் டூர் போயிடுவேன். அதனால் எனக்கு சர்ச் வர கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் வரலான்னு தோணுச்சு.
0: சரி, நீ சர்ச்சுக்கு வரதில்ல, குறைஞ்சத பைபிள் எடுத்து வீட்டிலையாவது வாசிச்சியா? அதுக்காவது உனக்கு டைம் இருக்கா?
1: பைபிள் கடைசியாக இப்போ வாசித்தானு ஞாபகம் இல்லை. எப்போவாவது அப்படியே டைம் கிடைக்கும் போது அந்த ஃபோனில் அப்படியே போகும்போது பார்த்துக்குவேன்.
0: அந்த அளவுக்கு நீ ரொம்ப பிஸியாக இருக்க இல்லையா? சரி, திடீர்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருனா? இது நான் சொல்லலை, அவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. போகும்போது சொல்லிட்டு போனார், நான் மறுபடியும் வருவேன். அதே மாதிரி அவர் ஒரு நாள் வருவார். அது திடீர்னு நாளைக்கா இருந்தா நீ என்ன செய்வ?
1: இது என்ன, நீ திடீர்னு இப்படி கேட்ட, இதுக்கு என்ன பதில் சொல்றது? திடீர்னு என்னை யோசிக்க வச்சுட்ட.
0: யோசிக்கணும் ராஜேஷ். திடீர்னு அவர் வந்துட்டா அவரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுக்காக ஓடுற, எதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுற, கொஞ்சம் யோசி. நீயும் நானும் ஒன்றா தான் சண்டே ஸ்கூல் போனோம். அந்த காலத்தில் நீ என்னை விட அதிகமாக மன்னன வசனம் சொல்லி டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்கினவேன். ஆனால் இன்னைக்கு நீ எங்கேயோ இருக்கிற, எனக்கு ஒன்று நினச்ச கவலையாக இருக்கு, வேதனையாக இருக்கு. எனக்கே அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து எவ்வளோ கவலைப்படுவார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் கேள்விப்படும் போது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்க கூடியதாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்காரு,
2: யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாக்கும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
0: இந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா?
1: எனக்கு இப்படி சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது.
0: இங்க பாரு ராஜேஷ், நீ உன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கணும்னு நினைக்கிற, அது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு, அதுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. மாற்கு 8:36 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு,
2: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
0: அதனால நீ உன்னை ஆராய்ஞ்சு பார்த்து இன்னைக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன் வாழ்க்கைய மறுபடியும் சரியான பாதைக்கு கொண்டு வருவார்.
1: ரொம்ப நன்றி சுரேஷ். ஓம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓ மூலமா என் தவறை எனக்கு உணர்த்திட்டார். இதுக்கு மேலையும் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன். நான் இன்னைக்கே இப்போவே ஆண்டவர்கிட்ட என்ன அர்ப்பணிக்க போறேன். ரொம்ப நன்றி சுரேஷ், ரொம்ப நன்றி.

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய கொண்ட அதிகார எத்தனை கேள்வி நீளம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த இடத்தில் மீரியாம் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் என்பதே. அதற்கான சரியான பதில் காதீஸ். இந்த பதிலை எண்ணாகமம் 20 முதலாம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் யசோதா புஷ்பராணி டைரபா, திருமதி ஆர் தியாகராஜ் அடிக்கோயா, பிரின்ஸ் கினிக தேனையிலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, ஆசாரியனாகிய இளையாசாரின் தகப்பனின் பெயர் என்ன? மீண்டும் அந்த கேள்வி, ஆசாரியனாகிய இளையாசாரின் தகப்பனின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621, 0722-456-621. நல்லது நேர்களைத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜபத்தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414, SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621, ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் எமது நிகழ்ச்சியினை 4 இரவு 7:45 கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: சாமி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய இலக்கம் 011-2-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், அன்பான இரவு நேர வணக்கம். யாரது? குணால். எப்படி இருக்கீங்க குணால்? ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுற மாதிரி இருக்கே. வேலைனால மறந்துட்டீங்க என்ன அப்படியே? சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா குணால்? என்ன சாப்பாடு இன்னைக்கு
1: வீட்டுல?
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க குணால்? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: பாய்.
0: நன்றி, பாய்.

0: அலெக்ட்ரா பாத்தீங்கன்னா இந்திய பொண்ணு தாங்கோ அப்படின்னு சொல்லி கந்தசாமி திரைப்படத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். இலோ வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அதுதானே பாடல் கேட்டு டான்ஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அதுதானே உமாச்சந்திரன். அப்புறம் சொல்லுங்க உமாச்சந்திரன், சாப்பிட்டீங்களா நீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லோரும் நல்லா
0: இருக்காங்க. சரி படுத்து விழுங்கல. எங்கட வீட்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி

பேரு வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அவர்களே, நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடுவலையில இருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கொஸ்லாந்தையில இருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரொசலகம்மையில் இருந்து குசல ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். கரோலினா சுகந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கு. மகன் சரோஜன் மற்றும் மகள் விஷாலினி, அண்ணா திவான் மற்றும் வசந்தம் கேக்கும் அனைத்து நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பசுரையில் இருந்து கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் யஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக உள்ளது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சாமி மலை சிங்காரவத்தையில் இருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வணக்கம் என்று சொல்லி கரோலினா லிலிதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இந்து கலையில இருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாலியல உடுவரையில இருந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு வந்து ரொம்ப சண்டை பிடிச்சு, அக்கா எனக்கு இந்த பாடலை தந்தாலே தாங்க, இல்லையா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களாம். சரி, இப்ப இந்த பாடலை வந்து நம்ம வைஷ்ணவிக்காக இந்த பாடலை வந்து கொடுப்போம்.

0: சரோஜாதிரி படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் இரவு 8:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு

வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா 28 மணி கடந்து 38 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யாருது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையில இருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மூதூர் பட்டித்திடலிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வசந்தத்தின் வானொலியின் அபிமான நேர் என்று சொல்லியிருக்காரு. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் வகத்தோட்ட சின்னையா மகாதேவன் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. மும்தாஜ் வேகம் மற்றும் அம்பாந்தோட்ட ஜமீலா, தேஜா மற்றும் யாழ்ப்பாணம் சாந்தினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, இதமான இரவு நேர வணக்கம். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் எல்லாம் சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லி மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நந்தகுமார் இணைந்திருக்காங்க வெள்ளவத்தையிலிருந்து. அதே நேரம் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், வசந்தம் சொந்தங்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடை வீதி இலிருந்து இரவு நேர வணக்கத்தோடு இணைந்திருக்காங்க. அன்சரி, அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் வசந்தத்தோடு நானும் இணைந்துள்ளேன். கள்ளிக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சரவணன் அமுதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் அக்கா, அம்மா மற்றும் மகன் சரோஜன், மகள் விஷாலினி, வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகாஷ் கரோலினாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 தலைவர் செய்யினூடாக இப்போது நம்மளோட அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? அப்சான். ஹலோ,
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 9
1: படிக்கிறீங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
2: என்ன
1: பாடல்? ஹலோ, ஹலோ, என்ன பாடல்?
2: படிச்சு காட்டுங்க.
1: சரி, படிங்க. என்ன பாடல்? ஹலோ,
2: ஹலோ.
1: சரி, உங்களுடைய அழைப்பில் வந்து ஏதோ சிக்கலா இருக்குது. ஹலோ, வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கலா இருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டார வளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஒரு கொட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட சூப்பரான பாடல் வருகிறது. தேவாவோட இசையில் பஞ்சதந்திரம் திரைப்படத்திற்காக.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் காற்றலையில் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காலத்தை வென்ற பொக்கிஷமான பாடல்களை கொண்டு வரும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். யாருது?
1: நன்றி.
0: நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக் கொண்டு எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராமா பாபு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தார்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் பாபு. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய மகேந்திரனா அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராமா பூனகுள்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டு பாடல் கேட்பதற்காக துஷி, லெதுர்ஷன், வாசனா, சுதர்ஷிகா, கவிதா, சுரேஷ், நிரோஸ், கேதீஸ், பனாவத்தை இருக்கும் எல்லோருக்காகவும், அதே போல எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிற எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அதே போல குகன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

0: தாராயோ வெண்ணிலாவை பாடல் ஒளி துவந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இரவு நேரத்தின் நினைவுகளை சுமந்து வரும் தாலாட்டாக வந்து கொண்டிருக்கின்ற நெஞ்சில் நின்றவை இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரது?
1: நான் நிஜாம் பேசுறேன், நீர்கொழும்பு.
0: நீர்கொழும்பு நிஜாம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சந்தோஷமா இருக்கும் உங்களை போலவே. நிஜாம் சொல்ல பாடல்கள் பிடிச்சிருக்குதா நிஜாமுக்கு?
1: எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: எங்கிருந்தாலும்
0: வாழ்க. என்ன காரணம், யார் யாருக்கெல்லாம் இந்த பாடல் கேக்குறீங்க?
1: பாடல் இது சும்மா கேக்குறேன் சார்.
0: அப்படியா, பிடிச்ச பாடல்?
1: ஆமா, எங்க இருந்தாலும் வாழ்க அந்த பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? எல்லோருக்காகும்.
1: ஆமா சார், எல்லோருக்காக.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள், நீங்களும் உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். இதமான இரவு பொழுது வணக்கம் போனேஷன் அப்படிங்க லிந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இரவு பொழுது வணக்கம் சகோதரா, நெஞ்சின் நின்றவை நிகழ்ச்சிகள் எனக்கும் ஒரு பாடல். ஆரையமதி இதய ரத்னம் வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம் இதய ரத்னம். இனிமையான வணக்கம் அறிவிப்பாளர் புவனேஷ் அண்ணா, நானும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பழைய பாடல் தெரிவுகள் அனைத்துமே அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு சமத் மாவட்டத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். செங்கல்டி ஷக்கிலா சந்திரசேகரம் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம், வசந்தத்தோடு நீங்களும் இணைந்து கொள்கிறோம், நாங்களும் இணைந்து கொள்கிறோம். 91.6 செல்வசன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கிண்ணிய மௌருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ஹட்டன் நவீன் அன்பு வணக்கம் போனிஷன் அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்குது என்ற பகுதியில் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தம்பி போனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். வசந்தனிலா நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி. பாடும் போது நான் தென்றல் காற்று, இந்த பாட்டை தாருங்கள்னு சொல்லிக்கொண்டே கிணிகத்தன கடவுளிலிருந்து கண்ணாதான் இந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். அச்சலூர் அரசன் மோகன் இணைந்து இருக்கின்றோம். கரங்கள் படத்தில், உழைக்கும் கரங்கள் படத்திலிருந்து இந்த பாடலை தரங்கள். ஓகே, அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மோகன் அரசன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இந்திரா, துஷாந்தன், திவாரகன், தினுஷன், ரம்யா, இசைஞானியா சிஞ்ஞானியா ஆகியோருக்காக பாடல் தாருங்கள். பெருமாள் சந்திரகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கற்றலை வசந்தத்தில் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து ஒழித்துக் கொண்ட கடந்த என் அண்ணன் திரைப்படத்துக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் ஐயா வரிகள் எழுத 1970 வந்த திரைப்படம் எஸ் ஜானகி அம்மா டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாடிய பாடல் ஒழித்தோய்ந்திருக்கின்றது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் காற்றடையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? பழைய பாடல்கள் பிடிக்குமா? சரி, பழைய நடிகர்கள் உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் அவர்கள் தான் பிடிக்குமா? சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காம கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் சரஸ்வதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஹட்டன்ல இருந்து தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். புவனா வத்தல் இருந்து, அன்பான வணக்கம் புவனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். வணக்கம் புவனேஷனா, அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பொத்துவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். என்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாடல் வருகிறது. இதமான இரவு பொழுது வணக்கம் அண்ணா, நானும் நெஞ்சில் நிறைவே நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிறார் பிரபாகர். ஓகே பிரபாகர், பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, இரவு பொழுது வணக்கம். ஏராவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்தகலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல திவான், ஹாய் போனேஷன் அண்ணா வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். மலாங்குடையிலிருந்து குமாரி சொல்லியிருக்காங்க தன்னுடைய பேரு. நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் ஒழிக்கிறது ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகுதி இருக்கிறார். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். குறிஞ்சங்கனி அசூர்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாசத், ரீனா குட்டிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அட்டம்பேட்டி புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல ரெஜினோட் நாவட்காலந்து இதயமான வணக்கம் என்ற பகிர்ந்திருக்கிறார். வணக்கம். அதே போல மணி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போவதாக எழுந்திருக்கிறாங்க.

0: பழைய காதல் நினைவுகளை கொண்டு வருகின்ற பாடல் இல்லையா? பாட்டுக்கு பாட்டு எடுத்து எத்தனை காதல்கள் இந்த பாடலில் வாழ்ந்திருக்கும் இனிமையான நினைவுகளை கொண்டு வருகின்ற பாடல் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். என்ன பாடல் வேணும்
1: சார்? உண்மையிலே எனக்கு இந்த பழைய பாட்டுல சார் எனக்கு மிச்ச காலமா எனக்கு நல்லா பிடிச்ச பாடல்கள் சார். எனக்கு இந்த பழைய நடிகர்ல வந்து ஜெமினி கணேசன் எனக்கு நல்லா பிடிக்கும்.
0: ஜெமினி கணேசன்
1: சார் எனக்கு அந்த அவருடைய பாடல் காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார்.
0: அப்படியா? பிடிச்ச பாட்டு அவ்வளவுதான் அப்படியா? காரணம் மட்டும் இல்ல அப்படியா?
1: காரணம் ஒண்ணு, அந்த பாட்டு வந்து எனக்கு இந்த இளம் வயசுல நான் கால் பண்ற டைம்ல எனக்கு அந்த பாடல் கேட்டு எனக்கு அந்த அனுபவம் இருக்கு சார்.
0: நன்றி. அதே போன்று எங்களோட அழைப்பின் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருந்தார்கள். அன்பு வணக்கம் எடுத்துக் கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். பழைய பாடல்கள் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகிர்ந்திருந்தார். ரொம்ப சந்தோஷம். பாடல் கேட்டதற்காக ஹலுகுல பாடசாலையின் அதிபர் கோகில ஆசிரியர் அதிபருக்கும், அதே போல தெய்வீட்ட பாடசாலை அதிபர் கணேந்திர அதிபருக்கும், அதே போன்று ராமகிருஷ்ணா பாடசாலை அதிபர் கோகிலன் அவர்களுக்கும் பாடல் தாருங்க. அதே போல அம்மா மனோன்மணி, அப்பா துரேஷா சாமிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நிகழ்ச்சியில் ஒடிக்கின்ற பாடல்கள் எல்லாம் படித்திருப்பதாக சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். செங்கலடி குமார், அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னை முன்னித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டே இப்பொழுது காவல் வேலையில் செய்து கொண்டிருப்பாரா சொல்லியிருந்தார். அவருடைய நண்பர் கேசவனும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். கணேச பிள்ளை பனாவத்தை இலக்கம் இரண்டில் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள், ரொம்ப பிடித்திருக்கிறது பாடல்கள் அப்படின்னு சொல்லிருந்தார். கடவுள் மீது ஆணை என்ற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். முயற்சிக்கிறேன். உடுப்புக்குடம் சசிதரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் காதல் என்னும் பொன்வானில் என்ற பாடல் ரொம்ப பிடிக்கும், முடிந்தால் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். முயற்சிக்கிறேன். கொட்டகலிருந்து சிவகாமி, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையில் நெஞ்சில் நின்றவை இனிமையான பழைய பாடல்கள், பழைய நினைவுகளை தூண்டும் பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்ட கடத்தல். இளமை காலங்களுக்கு திரும்பும் எம் தாத்தா பாட்டிகள் ரசித்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: பிரியமான இரவு வணக்கம் போனீஸ்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பதிலியூர் ஞானகுரு.
0: ஞானகுரு, நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலமறி யாவல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
0: அதுதான், சாப்பிட்டீங்களா ஞானகுரு?
1: நான்
0: சாப்பிட்டேன், அன்புக்கு நன்றி. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: வளமை போலவே சனிக்கிழமை
0: எல்லாம் நேர்களின் தெரிவுதான். சொல்லுங்க பாபம், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு அப்பா குடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏனோ மனம் போல் வளர்ந்து விட்டான். அந்த பாடல் தர முடியுமா?
0: சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: பாடல் கேட்க அண்ணா மகள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு மற்றும் அந்த பாடல் ரசித்து கேட்க அனைவருக்காகவும் வசந்தாயுமான பாடல் தாங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி போனேஸ், வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி.

0: இந்த இரவில் ஒழித்து போயிருது பாடல் தேன் லவ் திரைப்படத்துக்காக. இனிமையான பாடல்கள் காதுகளுக்கு தேன் போல வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யாரது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14, மும்தாஸ் பேகம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க மும்தாஸ் பேகம், பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: பாடம் சூப்பரா இருக்கிறது, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எப்போ பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: காவல்காரன் படத்துல நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
0: என்ன காரணம்?
1: எனக்கு எம்ஜிஆர் சோங்னா ரொம்ப பிடிக்கும்.
0: அதனாலயா?
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் நினைத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காகவும், சித்திமா மித்ரிஸ்மா ஜெமிலா அருமா பரத பாத்திமா ரவி ரஹ்மா மருது குவேதின் சின்னையா மகாதன் ஆட்டோ விஷ்ணு உமாசந்த் வசந்தகுமார் ஃபாருக் ஈடன் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்ற 10:15 நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7175-001 அல்லது 0312-7175-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? என்ன பேருமா? சரீஃபா, நல்லா இருக்கீங்களா? சரி சரீஃபா, சொல்லுங்க சரீஃபா, ஒலிக்கின்ற பாடல் எல்லாம் பிடிச்சிருக்குதா? என்ன பாடல்? மன்னிக்க வேண்டுகிறேன். என்ன காரணம்? காரணம் இல்லையா? யாரிடம் மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க? சரி அம்மா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, லோர்காம் கேட்கலாம். நன்றி.

0: மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியினூடாக. அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அனிஃபா.
0: அனிஃபா எப்படி இருக்கிறீங்க அனிஃபா? பாடல் பிடிச்சிருக்குதா?
1: என்ன
0: பாடல்?
1: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன்.
0: என்ன காரணம்?
1: அருமையான பாடல், கேக்க கேக்க தவிட்டாத பாடல் அது.
0: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து தேன். இந்த பாடல் அழகான காட்சி கட்டுக்குது இல்லையா? சரி, யாரெல்லாம் நினைச்சுக்கொள்ள போறீங்க?
1: வத்தல் ஐயா கண்ணி, கம்பஹா அப்துல் மஜீத், கோபூர் நூர்டின் ராஜ், செல்வநகர் முஹைடீன். எனக்கா வேண்டி உங்களுக்காக வேண்டியும் நேரம் நிச்சயம் கட்டி கொண்டிருக்கிற அனைத்து நேரலுக்காக வேண்டியும் இந்த பாடல கேட்பமே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்பில் இன்னும் ஒரு சொந்தம், அவரையும் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வெள்ளாவளி சுருநடிகிலிருந்து.
0: என்ன பேர்?
2: வெள்ளாவளி சுருநடிகிலிருந்து ரவி.
0: ஆஹா, சரி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: ஓம் சார்.
0: சரி, உங்களுக்கு பழைய படங்கள்ல பிடிச்ச படம் எது?
2: எனக்கு இந்த பலபரமா பல பல பல ரகமா இருக்குது பூட்டு, பலவிதமா மனிதர்களை பூட்டு போட்டு அந்த பாட்டு தான்.
0: பூட்டு விற்பனை செய்து கொண்டே பாடுற பாடனா? சரி சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: மனைவி ஜெயசங்கலா, சக்கரப்பட்டி கண்ணீர் சாமி சுடுபதுக்காக வேண்டியும், மகள் ஜீவிதா முக்காம் வேண்டியும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி சார்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். பழைய பாடல்கள் சங்கமிக்கும் நேரமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க? சலாம், நல்லா இருக்கீங்களா? சலாம்
1: நல்லா
0: இருக்கீங்க. சரி சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு சலாமுக்கு என்ன பாடல் வேணும்? பால் வண்ணம் பருவம் கண்டு என்ன காரணம்?
1: பாட்டு கேட்டா பாட்டு பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லோருக்காக வண்டியும் கேட்கலாம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்தகுமார், சுந்தரலட்சுமி, யமுனா, ஆனந்தி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. மட்டக்களப்பில் வந்து இதயபுரத்து வந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காங்க. பாடல் தாரங்கள் விழுந்து கேட்டுக்கிறாங்க. நானும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன் புவனேஷ் அண்ணா. வேறுவலை நகர்ற ரிம்ஷான் ரீந்தாஸ் தான் இந்த கமெண்ட்ஸ் இனி பதிவிட்டுகிறார். இரவு பொழுது வணக்கம், நான் வாகர்லேருந்து சிவேந்திரன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். சப்மால் கந்த பெரிய குறியானிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குழந்தையும் தெய்வமும் படத்தில் அன்புள்ள மாண்பொழியே ஆசைகள் ஒரு கடிதம் என்ற பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். தொடர்ந்தும் கேளுங்கள். இசையில் ஒரு இனிமையான பயணம் தொடரட்டும். சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இந்த கமெண்ட்ஸ் நீ பதிவிட்டுகிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. அன்பான முஹாசீர் என்று சொல்லியிருக்கார். பொத்துவில் 16 AK வீதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அஷிர் நிஷா, வஸ்லாம், வசிலி, பவாத் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இந்துகலை அரசு வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல கிட்டிமிட்டியிலிருந்து ரொஷாலி நானோயிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. மோகன் ரொஷாலின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம். முருகேஷன் சோலை சேரி தென்காசியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்க. ரொம்ப சந்தோஷம் சார் இப்படி இருக்கிறீங்க. அன்பு கலந்த வணக்கம் சோதரை அப்படி இருக்கிறீங்க. எங்கிருந்து போதும் ஒன்றை மறக்க முடியுமா? நல்ல பாடல். அழுத் மாவட்டத்திலிருந்து ரேவதி பிள்ளை தான் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறாங்க. ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். பாடலை தாருங்கள் அண்ணமார் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு பதிலிருந்து அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே எட்டியாந்தோட்டையிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறான். பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. தனக்கும் பாடல் தாருங்கள். TM சௌந்தரராஜன் பாடிய 400 ராசி இல்லா ராஜா இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிற. குடும்பவர்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. கேட்டு மகளுங்கள், பிள்ளைகள், மனைவிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மனது மறக்காத பழைய பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாருது? சுகுமார். சுகுமார் நல்லா இருக்கீங்களா? சுகுமார்
1: நல்லா இருக்க நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷம். லைன் தெரிச்சே சரியான ஒரு சந்தோஷம்.
0: அப்படியா? சரி சுகுமார், என்ன செய்றீங்க? வேலை செய்றீங்களா? வீட்டுல இருக்கீங்களா?
1: வீட்டுல தான் இருக்கிறேன்.
0: சரி சுகுமார், சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: வசந்த உறவுகளும்
0: சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.
1: பாடுத்தாருங்களா?
0: என்ன பாடல்?
1: நிலவு ஒரு பெண்ணாகி அந்த பாட்டு முறையும் தாங்க.
0: என்ன காரணம்?
1: அது ஒரு நல்ல பாட்டு,
0: அதுக்காக அந்த பாடல் வேணுமா?
1: ஆமாண்ணா.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: என்ன இனிமையான பார்வை. அரே ஹனி, நீ இங்கேயா இருக்க? ஹனி நீ தான் ஒரு வழி சொல்லணும், அவளை என்னால மறக்க முடியல. என்ன செய்யலா சொல்லு. இத பாரு, நான் தூங்கும் போதெல்லாம் அவ என் கனவுல வந்து நிக்கிறான்.
1: அவர் கூட வந்திருக்காரா? எங்கே எங்கே ஹனி அவர்? எங்க கூப்பிடுறேன், கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன்.

0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி. தியாகம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வருகிறது. அழைப்பிலோடு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பேர்? நல்லா இருக்கீங்களா சுப்பிரமணியன்? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே. சரி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வானம் பாடிக்கிற கருத்திலிருந்து சுசீலம்மா பாடி கங்கை கரை தோட்டம்.
0: என்ன பாடல்?
1: கங்கை கரை தோட்டம்.
0: கங்கை கரை தோட்டம், என்ன காரணம்?
1: அந்த பாட்டு சொன்னாங்க.
0: அப்படியா? சரி சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எங்க அப்பா தங்கை, அம்மா நலனி, அண்ணா பிரபு, அக்கா வசனி,
0: ஓகே,
1: மட்டும் அக்கா மகளான் அகிலன் இயக்கில வழங்கியவர்களுக்கு.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

சொர்ணதானம் அன்னதானம் கோதானம் உண்டு பற்பல தானங்கள், இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள்.

0: வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே.
1: அண்ணன்
0: கத்திரம் இருப்பது எதனாலே?

0: தானது. இலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது.
1: உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. வார்த்தைக்கு அவ்வளவு பரம் இருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருது?
2: அரபநகர்
1: பரதா பேசுறீங்க.
2: பாடல்களும்
1: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: என் கணவர் அப்துல் ஜபார், மகன் யாஸ் மகள் ரூபாயா, சதிகா குட்டி, முள்ளிப்பொத்த நட்பர் ராஜா, வெள்ளம்மா, நசூர் மச்சா, வெள்ளைமாவுக்காகவும் உங்களுக்காக எனக்காகவும் ஜபம். எனக்கு ஒரு பாட்டு வந்து அறிவீங்களா?
1: என்ன பாடல்?
2: பச்சை மரம் ஒன்று அந்த பாட்டுதாங்க.
1: என்ன காரணம்?
2: நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பாட்டு.
1: அப்படியா?
2: ஓ
1: சரி. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்களோ நீங்க சொன்ன பேர் எல்லாம் இருக்காமா? அப்படியா?
2: ஓ அவ்வளவு இருக்கும். கேட்போம். இந்த வசனம் கேட்டு கொண்டிருக்கோம். எல்லாருக்கும் கேட்டு நந்தகுமார் காகம் கேட்டு உங்களுக்கும் சொல்வோம்.
1: சரி, நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் அண்ணா, நான் யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து ரவி சாந்தா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லிந்துள்ள எல்ஜில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வந்து பார்த்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதாஸ் தவராஜ் வந்திருக்கிறார். தெய்வ வீட்டிலிருந்து தயாரன்னு சொல்லியிருக்காது பேர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டேன். வாகிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். முளைக்கின்ற பாடல் அத்தனையும் அவ்வளவு பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கேன், பழைய பாடல்கள் வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மனது மறக்காத பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புவனேஷ் மூதூர் வடிவியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இதமான இரவு படுத்து வணக்கம். ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாடல் வருகிறது, கேட்டு பகலுங்கள். புவனேஷண்ணா வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு முகமது சுலைமான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். சுலைமான் பாடல் வருகிறது, கேட்டு பகலுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி எனக்கும் பிடிச்சிருக்கிறது. தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாக்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு பகலுங்கள். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய சரஸ்வதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஜரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பொத்துவில்லது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இரவு படுது வணக்கம் புவனேஷண்ணா, நானும் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, ராஜன் நிகழ்ச்சி கேளுங்கள். எனக்கு பழைய பாடல்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே ராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டே புஷ்பா, அன்பு கலந்த வணக்கம், தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. குருணாகலிருந்து ஜஹரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது போனேஷண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் ஷாரா, உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன பாடல் பிடிச்சிருக்கிறது?
1: எனக்கு முக்கியமான பாட்டு பாவ பெருவினை படத்துல இருந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரும் தங்கம் குறைவது உண்டு அந்த பாட்டு தாங்கற.
0: சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகையும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேப்பந்தர்.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நம்ம சொந்தத்தையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ரகுமா. எப்படி இருக்கீங்க ரகுமா? பாடலாம் பிடிச்சிருக்கிறா? சரி, உங்க அழைப்பு கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்கிறதே. சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு? இருந்த நேரின் பாடல் இப்போ தெளிவாக இருக்கு. என்ன பாடல் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம்? சரி அம்மா, யாரெல்லாம் மன்னித்துக்குள்ள பிறகு பாடலுக்காக? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். ஒலிக்கவிருக்கிற பாலோட நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: அவுத்தி விட்டியப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா படநடும்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: lo sumaría.
1: ஹலோ
0: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
1: பேசுறேன்.
0: செப்பண்டி வெய்யண்டி, அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்.
2: ரைட் ரைட் நம்பர் ஒன், ரைட் ரைட் நம்பர் டூ, ரைட் ரைட் நம்பர் த்ரீ.
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான் அவனை.
3: நாயக் கல் நாயக்

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: என்னடா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 8 மணி வரைக்கும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் உங்கள் வசந்தத்தை 102.6, 102.8 அலைவரிசையூடாக இணைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், பிரார்த்தனைகளோடு இணைந்திருக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0311-2005-0001, அதே போல 0311-2005-1111 அழைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் ஊடாக முனைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஜி ஆர் உங்களுடன் 8 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக இணைந்திருப்பது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்த சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரமே பொழுது அதிகாலை 5 மணி 6 நிமிடம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

இனிமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தின் விடியில் லோடு கிடைந்து சந்தோஷிச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. காலை பொழுது விடிந்து கொண்டிருக்கின்றது. நேரம் அதிகாலை 5:16 கொண்டிருக்கிறது. நல்ல பல பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இனிமையான ஒரு புத்தம்புரி ஒரு காலை பொழுது விடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண பந்தத்தில் இணைகின்ற அல்லது இணையப் போகின்ற வாழ்த்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்களில் 0-1-2-2-5-0-0-1 கதை போல 0-1-2-2-5-1-1-1 கலப்பேற்படுத்தலாம். அதே போல அன்பான இனிய காலை வணக்கங்களோடு நின்றிருக்கிறாங்க. வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள அன்பான உறவுகள், சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. லேந்துலை அர்ஜுன் ஸ்ரீதாஸ் என்று சொல்லிருக்கிறாரு. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஃபீர் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் என்று பிறந்தநாள் சுபகாரியங்களில் ஏற்பட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்தன் கிளவர்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து சொல்லிருக்கிறாரு. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் அனைவருக்கும் வசந்தம் சுந்தங்கள் கொடைக்கலையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி சந்தோஷிச்சாரலும் கட்சியோடு இணைந்திருக்கிறேன். நாரையம்பதி, வீரத்தினம், அருள், செல்வி, பிரசன்னா, பிரணீத், லட்சிகா அவரை மன்னித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அக்கா, மீன்பிடி கந்தையிலிருந்து சுது, கலாப்ரியா, சுஜிதன், பிரதீப்பு, அதே போல மதுஷா, தினேஷ்குமார், இரண்டு பேர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களாம் அக்கா. மோனிஷா 8th பிறந்த நாள், அதே போல தினுஷா 18th பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவர்களை வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்க இருவருக்கும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வசந்த மூடாக இணைந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதே போன்று அக்கறை பற்றி போப் டெய்லர் நிசார் அன்பான இனி காலை வணக்கம் சொல்ல இணைந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணாவும் அன்பான காலை வணக்கம் ஜிஆர் சொல்ல இணைந்திருக்கிறாரு. இதே போன்று ராஜா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் கிண்ணிய மகரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாரு. அதே போல ராஜு வந்திருக்கிறாரு. வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல சுகமா இருக்கிறேன். அதே போல இனிய காலை வணக்கம் ரசலக்கம்மா குசலராஜா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு ராஜு வந்திருக்கிறாரு. பேர்வழையிலிருந்து நஜாத் ஹாய் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீது வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் வளமான நாளாக அமைந்திரு வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கலகா வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாரு. திரு எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இன்றைய நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மணி மேலும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு

ஒலித்த பாடல் அது பூவெல்லாம் முன் வாசம் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு வாரத்தின் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 28 தேதி சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து சந்தோஷமாக புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கின்றாங்க. வணக்கம் காலை ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அரங்காங்கி ஐயப்பன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போல தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் ஜிஆர், சந்தோஷச்சார நிச்சி கட்டிட்டு இருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி இந்துக்களை அரசு வந்திருக்கிறாங்க. ஹாய் சொல்லி கரோலினா ஹரி வந்திருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம், நாங்களும் சந்தோஷச்சார நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன், அதே போல ஐஸ்வரி, கவாஷ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர்கள் உஷாந்த் எல்லாரையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க.